நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 2 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 9 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 23 தேதி செவ்வாய்க்கிழமை. மதியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50 நொடி.

0: வில்லை ஏறாக கொண்ட உழவராகிய வீரருடன் பகை கொண்டாலும் கொள்ளலாம், ஆனால் சொல்லை ஏறாக கொண்ட உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. குறள் எண் 872 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை.
0: வில்லை ஏறாக கொண்ட உழவராகிய வீரருடன் பகை கொண்டாலும் கொள்ளலாம், ஆனால் சொல்லை ஏறாக கொண்ட உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. குறள் எண் 872 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.

சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் இப்பொழுது. நேர்களை 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் கண்தந்திர அரங்கில் நடைபெறவுள்ள குடிமக்கள் விருது வழங்கும் விழாவில் பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்கவிருக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதே அலைவரிசையில் இன்று காலை 10:30 பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி பங்கேற்கிறார் சிரஞ்சிலால் யாதவ் அவர்கள். 11:10 பங்கேற்கிறார் பிரிஜ்லால் பட் அவர்கள். நண்பகல் 12:10 பங்கேற்கிறார் சுபா வெங்கடேஷ ஐயங்கார் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு பங்கேற்கிறார் ஸ்ரீ பிக்கில்யா லடக்கியா திண்டா அவர்கள். பிற்பகல் 3:10 பங்கேற்கிறார் டாக்டர் சுரேஷ் ஹன்காவடி அவர்கள். 3:30 பங்கேற்கிறார் அர்மிடா பெர்னாண்டஸ் அவர்கள். 4:10 பங்கேற்கிறார் திருமதி மங்களா கபூர் அவர்கள். இனி பிற நிகழ்ச்சிகள். நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் நாளும் அறிவோம். நடுகற்கள் வரலாற்றின் உயிரோவியங்கள் எழுதி வழங்கியவர் எம் ராஜலட்சுமி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் ரா மோகன சுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8 பகுதி.

7:30 என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு சர்வதேச ஒலிம்பிக் தின சிற்றுரை இடம்பெறும். 7:45 நகர்வலம் முதியோர் பராமரிப்பு என்ற பொதுநல சேவை பிரபுசங்கர் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். எட்டு 2:00 திரைகாணும். 8:45 வளம் பெறுவோம் நலம்.

8:30 திரைகாணம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி. பிரபு அவர்களின் நேர்முகம் இடம்பெறும். 9 மணிக்கு அரங்கிசை, ஆணையாம்பட்டி எஸ். கணேசன் அவர்கள் ஜலதரங்க இசை, எம். ஏ. சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே. வி. பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், வசந்தா ராஜகோபாலன் குழுவினரின் பக்தி பாடல்கள், எம். ஏ. கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசமார் குமார் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் புத்தொழில்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளர் மித்ரா அழகுவேல் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. 2:15 திரைகாணம்,

0: தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2ம் கட்டமாக இன்று 65 பேருக்கு பத்ம விருதுகளை வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 5 லட்சம் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 27 பேர் காயமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் 6:20 ஆகாஷ்வாணி நேர்களே, நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் பிற்பகல் 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி யக்ஷ பிரசனம், சம்ஸ்கிருத பேராசிரியர் டாக்டர் வேணுகோபாலன் சங்கரன் அவர்களின் உரை, இரண்டாம் பகுதி. 2:55 வானிலை, மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:25-6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஷ், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், செல்லமே செல்வமே செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி 4 செல்லப்பிராணிகளுக்கான சுகாதாரம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு தொழில் வாய்ப்புகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் என் பிரேமலதா அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8

ஐந்திற்கும் 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணைப்பேராசிரியர் முனைவர் ஆர். ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் முதற் பகுதி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: இவ்வுலகத்திலே வாழ்கின்ற பொழுது இறக்க உணர்வோடு ஈகை குணத்தோடு வாழ வேண்டும். அன்பு சுரக்க வேண்டும் இதயத்திலே. தற்காலத்திலே பார்த்தால் மூளை திறன் வளர்ந்திருக்கிறது, அறிவு பெருகியிருக்கிறது, ஆனால் இதயம் தேய்ந்து கொண்டே வருகிறது. இதயத்திலே இரக்கமில்லை. இரக்கம் இருந்தால்தானே அடுத்தவருக்கு ஈகின்ற தன்மை வரும். ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த கடைசியா ஒரு குழந்தை பிறந்தான். நல்லா வளர்த்தார், படிக்க வச்சார், வளர்ந்த பிறகு திருமணத்தையும் பண்ணி வச்சார். அந்த மருமகள் நல்ல தலைவாடு இலை போட்டு அறுசுவை உணவோடு பரிமாறினார். காலம் செல்ல செல்ல இவருக்கு நோய் பற்றியது. லொக்கு லொக்கு என்று இரும ஆரம்பித்தார். உடனே அந்த தலைவி, உங்கள் தந்தையார் எப்பொழுதும் இருமிக் கொண்டிருக்கிறார், எனக்கு பிடிக்கவில்லை, ஆகவே வெளியிலே இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி விட்டாள். உடனே பிள்ளை தந்தை இடத்துல சொன்னான், அப்பா உங்களுக்கோ நோய் வந்து விட்டது, எப்பொழுதும் எரிமிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆகவே நீங்க வெளியிலேயே இருங்க என்று சொல்லி திண்ணையிலே கொண்டு வந்து விட்டுட்டான். தவமிருந்து பெற்ற பிள்ளை வளர்ந்து திருமணம் முடித்து வைத்தோம், இப்படி திண்ணையில் கொண்டு வந்து விட்டு விட்டானே, கடும் குளிர் என்ன செய்வது என்று கலங்கினார். காலம் செல்ல ஒரு பெயர குழந்தை பிறந்தான். அவன் வளர்ந்தான். நல்ல வாழை இலையில அன்னமிட்ட அந்த மருமகள் பிறகு மஞ்சட்டியிலே கொண்டு வந்து போட்டார். ஆறிப்போன சோறும் ஊசி போன காயும் கிடங்கும். விதி என்று நினைத்து கொண்டு அப்படியே சிரித்து கொண்டே அவர் வந்து காலத்தை போக்கினார். இந்த குழந்தை பிறந்தார் இல்லையா, பெயரன், பெயரை உடையதால் பெயரன். தாத்தாவின் பெயரை பேர பிள்ளைகளுக்கு வைப்பதனாலே தான் பெயரன் பெயர்த்தி என்று பொருள். எல்லோரும் பேரன் பேத்தி என்கிறார்கள், அது அல்ல. அவன் என்ன பண்ணான், தாத்தா சாப்பிட்ட அந்த எச்சில் களம் இருக்கு இல்லையா, மண்கலத்தை எங்க கீழே போட்டு உடைச்சிருவாரோ, அவருக்கு கை நடுக்குது, வயசாகி போச்சு, கழுவி கழுவி கொண்டு போய் கவுத்து வச்சான். அவருக்கு ஏற்பட்ட அந்த மன மகிழ்ச்சி பட்ட துன்பமெல்லாம் மறைஞ்சு போச்சு. தவமிருந்து பெற்ற பிள்ளை வெளியில் தள்ளினான், ஆனால் நம்முடைய பெயரப்பிள்ளையோ நாம் உண்ட எச்சில் கலத்தை கழுவி வைக்கிறதே என்று மனமுகிழ்ந்து போனார். ஒரு நாள் தாய் பார்த்துட்டான், அடா பயலை எப்படி இந்த காரியத்தை செய்கிறாய், இங்கே வாருங்கள் என்று சொல்லி கணவனை அழைத்து இந்த கொடுமையை பாருங்கள்னு சொல்லி இவன் அந்த எச்சில் சட்டியை கழுவி வைக்கிறான் என்று சொல்ல, ஏன் கழுவினாய் என்று பெற்றோர்கள் அதட்ட அந்த பிள்ளை என்ன சொன்னான்னு தெரியுமா, அப்பா தாத்தாவை பாருங்கள், வயதாகிவிட்டது, கண் பஞ்சடைந்து விட்டது, கை கால்கள் நடுக்குகின்றது, அவர் உணவை உண்டுவிட்டு அந்த மண்டலத்தை கழுவுகின்ற பொழுது எங்கே கீழே போட்டு உடைத்து விடுவாரோ என்று எண்ணித்தான், நான் அதை கழுவி வைத்தேன் என்று சொன்னான். ஏண்டா அதை போய் கழுவுன, அது உடைஞ்ச உனக்கு நான் அப்படின்னு பெற்றோர்கள் கேட்டார்கள். அப்பதான் சொன்னான், அப்பா அம்மா எப்படி தாத்தா இருக்கிறாரோ அதை போல நீங்களும் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் கிழவன் கிழவியாக வருவீர்கள் அல்லவா, அப்பொழுது இந்த திண்ணையில் உங்களை உட்கார வைத்து இந்த மஞ்சட்டியில் சோறு போட வேண்டும் என்று எண்ணித்தான், எங்கே தாத்தா உடைத்து விடுவாரோ என்று எண்ணி அதை பத்திரமாக நான் கழுவி வைத்தேன் என்று சொன்னான். இதுல என்ன தெரிகிறது என்றால், அந்த பேர பிள்ளையிடத்திலே தாத்தாவிடம் அன்பு தெரிகிறது, ஆனால் பெற்றோர்களுக்கு அந்த அன்பு இருக்க வேண்டும். பட்டினத்தார் வந்து திருவோடு கூட கிடையாது, கையில வாங்கி சாப்பிட்டார். ஆயிரக்கணக்கான மரக்கலங்கள் அவருக்கு, எல்லாவற்றையும் தானம் கொடுத்து விட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கார். ஒரு மாளிகை திண்ணையிலே

அதன் உடமையாளர் படுத்திருக்கிறார், தொந்தி சரியா படுத்திருக்கார். அப்போ வத்தின உடலோட பசி தாங்க முடியாம ஐயா பசிக்கிறேன்னு கேட்டார். உடனே அந்த மாளிகை வாசி சி போ போ போ என்று விரட்டி அடித்தார். பட்டினத்தார் அப்பதான் சொல்றார், ஏ மானுடா, பாலும் நெய்யும் உண்டு, நீ இந்த உடலை வளர்த்து வைத்திருக்கிறாயே, இந்த உடலை பார்த்து தெருவிலே போகின்ற நாய் நரிகள் எல்லாம் நீ மாண்ட பிறகு உன் உடலை இடுகாட்டுக்கு கொண்டு வருவார்கள், அப்பொழுது நாங்கள் தானடா உன்னுடைய உடலை கூறு போட்டு உண்ணப் போகின்றோம், இதயத்தில் இரக்கத்தை வளர்த்துக்கொள் என்று கருத்திலே ஒரு பாடலை பாடி செல்வார். இந்த உலகம் இருக்கிறதே நித்திய வாழ்க்கையில் இது போய் மாறிக்கொண்டே இருக்கும், உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல. இருப்பது போய்

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி. வழிபாடு. முதலில் புஷ்பவனம் குப்புசுவாமி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:24. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வழிபாடு. தொடர்ந்து எஸ் எம் யூசுப் பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35, 14 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும்.

0: பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50%-க்கு குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இன்றைய இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் மன அழுத்தத்தை குறைக்கவும் தனிமையை போக்குவதற்காகவும் செல்ல பிராணிகள் வளர்க்க விரும்புகின்றன. இதனால் நாய், பூனை, பறவைகள், அலங்கார மீன்கள் போன்றவற்றின் தேவை அதிகரித்து வருகின்றன. இதனால் செல்லப்பிராணி விற்பனை மற்றும் பராமரிப்பு தொடர்பான தொழில்கள் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகின்றன.
0: செல்லப்பிராணிகளுக்கான சுகாதார மற்றும் மருத்துவ பராமரிப்பு தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் என். பிரேமலதா அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோபிரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும் 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது

0: அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: நேர்களே, நாளை காலை 8:30 மணிக்கு மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 லட்சம் கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
4: நம்மளுடைய சட்டக்கல்லூரிகள் அனைத்தும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்து வரோம். சென்னையில பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளோடும் நல்ல ஒரு கரிக்குலமோட வந்து ஒரு சட்டக்கல்லூரி துவங்கறதுக்கான பணிகளையும் துவங்கிருக்கிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம்.
3: சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவன

0: கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதித் தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு நைனா நகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்களை வளர்த்துள்ள பகுதியில் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரள எல்லைப்பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுற்றரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வளர்த்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது ஆலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்ட வந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: இருவரி செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து 2 நாள் தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில்

0: நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்தி. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக் கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55 ஆகாஷ்வாணி.

0: சூழல் அறிவோம்.
1: வளிமண்டலத்தில் வாயுக்களின் தரம் குறைந்து சமநிலை மாறுபட்டு வளிமண்டலம் சீர்குலைவது காற்று மாசுபடுவதாகும். நமது அன்றாட வாழ்க்கையில் சுமார் 380% அளவிற்கு காற்று முக்கியத்துவம் வகிக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், ஒரு மனிதன் 5 வாரங்கள் உணவில்லாமல் உயிர் வாழலாம், 5 நாட்கள் நீர் இல்லாமல் உயிர் வாழலாம், ஆனால் சுத்தமான காற்று இல்லாமல் 5 நிமிடம் கூட உயிர் வாழ முடியாது. வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நச்சு வாயுக்களான கார்பன் மொனாக்சைடு, கரியமில வாயு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, கந்தக டை ஆக்சைடு, காரியம் மற்றும் கதிரியக்க துகள்கள் போன்றவற்றால் காற்று மாசுபடுகிறது. காற்று மாசுபடுவதால் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படுவதோடு அமிலமழையும் உருவாகிறது. இவ்வாறாக ஏற்படும் அமிலமழை காரணமாக நீர்நிலைகளின் தன்மை மாறுபட்டு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படுத்துகிறது. எனவே மரங்கள் வளர்ப்பதன் மூலம் நாம் காற்றினால் ஏற்படும் மாசுபாட்டினை ஓரளவு குறைக்கலாம். முடிந்த அளவு வாகன உபயோகத்தை தவிர்ப்பதன் மூலமாகவும், குப்பைகளை எரிக்காமல் மட்கிய உரம் தயாரிப்பதன் மூலமாகவும் காற்று மாசுபாட்டினை தடுக்கலாம். மேலும் காடுகள் வளர்ப்பதன் மூலமாகவும், காற்று மாசுபடுத்தும் வாயுக்களின் அளவை குறைப்பதன் மூலமாகவும், உலக வெப்பமயமாதல் மற்றும் ஓசோன் துளை போன்ற முக்கிய சுற்றுச்சூழல் கேட்டினை நாம் கட்டுப்படுத்தலாம். இதன் தொடர்ச்சியை நாளை அறிவோம்.
0: இடம்பெற்றது சூழல் அறி

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்

அவர்களுக்கான முன்னெச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 28.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 80%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 76%. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின்

0: டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 76%. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்ல மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோ ஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது புத்தம் புது காலை. வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதே வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதே வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனையோடு துவங்குகிறது இன்றைய புத்தம் புது காலை. முதலில் இடம்பெறுவது
1: நாளும் அறிவோம். நடுக்கற்கள், வரலாற்றின் உயிர் ஓவியங்கள். தகவல்கள் வழங்குகிறார் எம் ராஜலட்சுமி அவர்கள். இறந்துபட்ட வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுகல் ஆகும். போர்க்களத்திலும் ஆணிரை கவரும் சண்டைகளிலும் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாகவும் நடுகற்கள் நடப்பட்டன. முல்லைநில மக்களின் வாழ்க்கையில் சிறப்பான செல்வ வளமாக கால்நடைகள் இருந்தன. அருகருகே வாழ்ந்த இனக்குழுவினர் மற்ற குழுவினரின் கால்நடைகளை கவர்ந்து தமதாக்கிக் கொள்வதற்காக சண்டையிட்டுள்ளனர். முல்லைநில மக்களின் தலைவன் எதிரிகளை எதிர்த்து போரிட்டு கால்நடைகளை கவர்ந்து வருவதுண்டு. அப்போது இறந்து போடும் வீரர்களை தியாகிகளாக போற்றி அவர்களின் நினைவாக நடுகற்களை நிறுவிவர். போர்க்கள காட்சிகளையும் நடுகற்களை குறித்தும் அவற்றை வழிபட்ட முறைகளை குறித்தும் சங்க இலக்கியங்களில் விரிவாக குறிப்பிட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகேயுள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன்கோட்டை, தேனி மாவட்டம் புலிமான் கொம்பை, தாதப்பட்டி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனை கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுகற்கள் காணப்படுகின்றன. சங்ககாலத்தை சார்ந்த நடுகற்களில் உருவம் காணப்படுவதில்லை. தொல்காப்பியம் நடுகள் நடப்படும் முறையை காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுதல், பெரும்படை என்று பலவாறாக குறிப்பிடுகிறது. தமிழகத்தில் பல்லவர் காலம் முதல் நாயக்கர் காலம் வரை பல நடுகற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சங்ககாலத்திற்கு பிறகும் நடப்பட்ட நடுகற்கள் முல்லை நில பகுதிகளில் பெரிதும் காணப்படுகின்றன. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் என்ற ஊரினை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக இத்தகைய நடுகற்கள் காணப்படுகின்றன. யாருடைய நினைவாக அந்த நடுகற்கள் நடப்பட்டனவோ அந்த வீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டு வீரர் உருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் புலிமான் கொம்பை என்னும் ஊரில் 2006 தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுகற்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்தியாவில் நடுகற்கள் வடக்கே இமாச்சல பிரதேசம் முதல் தெற்கில் தமிழ்நாடு மாநிலம் வரை காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் நடுகள் எடுக்கும் வழக்கம் மிக பழங்காலம் முதலே இருந்துள்ளது என்பதை தொல்லியல் ஆய்வுகள் மூலம் தெரிய வருகிறது. இது தவிர சங்க பாடல்களிலும் பின்னர் எழுதப்பட்ட நூல்களிலும் நடுகற்கள் பற்றிய தகவல்கள் உள்ளன. செங்கம், தருமபுரி, தேன்கனி கோட்டை ஆகிய ஊர்களின் அருகில் இருந்த பகுதிகளிலேயே பெருமளவில் நடுகற்கள் காணப்படுகின்றன. இந்த பகுதிகளில் ஆட்சி செய்த அதியமான் போன்ற அரசர்கள் காலத்தில் நடுகற்கள் எழுப்பப்பட்டு உள்ளன. தமிழ்நாட்டில் சேரன், சோழன், பாண்டியன் காலத்திலும் நடுகற்கள் எடுக்கப்பட்டன. தமிழகத்தில்

0: வீரமரணம் அடைந்த மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் போர் சேவலும் அந்த சேவலின் உருவம் பொறிக்கப்பட்ட நடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நடுகற்களில் 80% திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ளன. இவை தென்பெண்ணையாறு, செய்யாறு, பாலாறு நதிகளை ஒட்டிய பகுதிகள் ஆகும். அக்காலத்தில் நிறுவப்பட்ட மண்ணில் புதையுண்ட வீர நடுகற்கள் இக்காலத்திலும் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களால் வெளிக்கொண்டு வரப்பட்டு நம்மிடையே காட்சிப்படுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். நடுகற்கள் வரலாற்றின் உயிர் ஓவியங்கள். தகவல்கள் வழங்கினார் எம். ராஜலட்சுமி அவர்கள்.

0: ஒலி தந்த பாடல் இடம்பெற்ற படம் பொன்னியின் செல்வன் 2. பாடலை பாடியவர்கள் சங்கர் மகாதேவன், சித்ரா, ஹரிணி ஆகியோர். அடுத்து புத்தம் புது காலையில் இடம்பெறுவது
1: தமிழ் அமுதம். வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: தமிழகத்தில் தோன்றிய அருட்பிரகாச வள்ளலார் மனிதநேயம் போற்றியவர். உயிர் கொலையையும் புலை புசிப்பையும் வெறுத்தவர். பெருங்கருணை பேராராய் விளங்கிய அவர் வாடிய பயிரை கண்டு வாடி உளம் பதைத்தவர். மானுடர் பசி துன்பம் கண்டு அறச்சாலையை வடலூரில் அமைத்து பசிப்பிணி போக்கியவர். இதற்கெல்லாம் முன்னோட்டமாக நம் தமிழ் இலக்கியத்தில் மானுட நேயம் உயிர் நேயம் போற்றிய சான்றுகள் காண கிடக்கின்றன. 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான 5 இணை 50 என்னும் நூலில் ஒரு காட்சி. பாடலை எழுதியவர் மாறன் பொறையனார் ஆவார். கனவாய் சிறுநீரை எய்தாது என்றெண்ணி பிணைமான் இனிதுண்ண வேண்டி கலைமா தன் கள்ளத்தின் ஊச்சும் கரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. கோடை காலம். ஒரு காட்டில் ஆண்மான் ஒன்றும் பெண்மான் ஒன்றும் தாகம் தாழாது தண்ணீர் தேடி அலைகின்றன. ஒரு சுனை வறண்டு போன அச்சுனையில் சிறிதளவே நீர் உள்ளது. இது கண்டு ஆண்மான் பெண்மானை பார்த்து நீ தாகம் தாங்க மாட்டாய், இங்குள்ள கொஞ்ச நீரை பருகிக்கொள் என்று சொல்கிறது. ஆனால் பெண்மான் இதற்கு உடன்படாது. இல்லை இல்லை, நீ ஆண்மான், பல்லாண்டுகள் உயிர் வாழ வேண்டும், நீ இந்நீரை பருகுவதே நன்று என்று கூறுகிறது. நேரம் கடந்தது. இரு மான்களும் நீரை பருகாத நிலையில் ஆண்மான் ஒரு சேர நாம் நீரை பருகவோம் என்றது. இதற்கு உடன்பட்டது பெண்மான். இரு மான்களும் நீரை பருக ஆரம்பித்தும் சுனையில் நீர் குறையவில்லை. பெண்மான் நீரை பருக வேண்டுமே என்ற நோக்கில் ஆண்மான் நீரை பருகுவது போன்று நடிக்கிறது. ஆண்மானின் நலம் கருதிய பெண்மானும் அவ்வாறே நீரை பருகுவது போன்று போக்கு காட்டுகிறது. இக்காட்சி வழி புலவர் மாறன் பொறையனார் 5 அறிவு கொண்ட மான்கள் மூலமாக அன்பு நெறி, துணைக்காக துயரம் ஏற்றல் போன்ற சிறந்த குணங்களை காட்டுகிறார். இப்பாடலில் கலைமா தன் உள்ளத்தில் ஊச்சும் என்ற சொல் மான்கள் இரண்டும் நீர் பருகுவதாக நடிப்பதை குறிக்கிறது. இன்னொரு காட்சி. தலைவியை சந்திக்கும் ஆவலோடு திரும்பி வரும் நெய்தல் நிலத்து தலைவன் தலைவியை சந்திக்க தாமதம் ஆயினும் பரவாயில்லை. கடற்கரை ஓரமாக ஊர்ந்து செல்லும் நெய்தல் நிலத்து நண்டுகள் உயிரிழந்து விடாதவாறு கவனமாக தேரை செலுத்துக என்று தேரோட்டியிடம் கூறுகிறான். முல்லை நிலத்து காட்சி. முல்லை நிலம் வழியாக செல்லும் தலைவன் காதலில் கட்டுண்டு கிடக்கும் வண்டுகட்கு ஊறு நேரா வண்ணம் தன் தேரின் மணிகளை ஒலிக்காமல் கட்டிவிட்டு ஒலி எழுப்பாமல் தேரை செலுத்தச் செய்கிறான். இதுபோன்றே பண்டை காலத்தில் நெல் மணிகளை அறுவடை செய்யும் முன்னரே வாத்தியம் இசைக்கச் செய்து அந்நிலத்தில் வாழும் பறவைகள் தங்களின் குஞ்சுகளையும் முட்டைகளையும் எடுத்து செல்லச் செய்யும் நடைமுறை வழக்கில் இருந்துள்ளது. தமிழ் இலக்கியம் காட்டும் இத்தகைய செய்திகள் எல்லா உயிர்களிடத்திலும் மனித நேயம் காட்டுதல் வேண்டும் என்று கூறி தமிழரின் சால்பை பறைசாற்றுகின்றது. ஆற்றில் நீர் வறண்டு கிடக்கும் நிலையிலும் அந்த ஆறு ஊற்றுக்கண் மூலமாக நீர் சுரந்து உலக மக்களுக்கு தண்ணீர் தரும். அதுபோன்று வறுமையால் தவித்து உதவி கேட்டு தன்னை நாடி வருவோர்க்கு நற்குடியில் பிறந்தோர் வறுமை அடைந்த நிலையிலும் இல்லை என்று சொல்லாமல் தன்னிடம் உள்ள பொருளை கொடுத்து உதவுவர். இக்கருத்தை கூறும் ஔவையின் நல்வழிப்பாடல் அறிந்து மகிழலாம். ஆற்று பெருக்கு அற்று அடி சுடும் அன்னாலும் அவ்வாறு அந்த ஆறு ஊற்று பெருக்கால் உலகு ஊட்டும். ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல் கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. உழவு தொழிலின் உயர்வை பற்றி கூற வரும் ஔவை பெருமாட்டி நிலத்தை உழுது பயிரிட்டு தானும் உண்டு தானியங்களை பிறர்க்கும் கொடுத்து உதவுகின்ற உழவர்களையும் உயிர்காக்கும் உழவு தொழிலையும் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பு இல்லை கண்டி

0: ஈர் பழுதுண்டு வேறு ஒரு பணிக்கு என்று கூறி பாராட்டுகிறார்.
1: தமிழமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 7 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 56 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கவுள்ளார். நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோருக்கு இன்று பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் கடந்த மாதம் 25 தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 66 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிறுவனத்தின் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியை நோக்கியே அரசின் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மாவோயிஸ்ட் வன்முறைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நக்சல் பாதித்த பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்பகுதிகளில் 12,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், 9,500 கைபேசி கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் மெட்ரோ ரயில் சேவைகள் நகர்ப்புற போக்குவரத்தை எளிதாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத், நமோ பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் நாட்டின் ரயில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உயர்தரமான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சவாலான சூழலுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இளையோர், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தேசத்தின் முன்னேற்றத்தில் முழுமையான பங்கெடுப்பை வழங்க வேண்டுமென்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுலா சூழலை உருவாக்க அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எளிமையான அனுமதி நடைமுறைகளின் மூலம் முதலீடுகளை எளிதாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினாா்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லைப்பகுதியில் நிலவும் சூழல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து சீன அமைச்சருடன் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். எத்தியோப்பியா, ஈரான், பிரேசில் ஆகிய நாடுகளின் உயரதிகாரிகளுடனும் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். விவசாயிகள், நுகர்வோர் ஆகிய இருதரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காய இருப்பு தொடர்பாக புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இதில் போதுமான இருப்பை உறுதி செய்தல், நுகர்வோர் நலன்களை பாதுகாத்தல் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். முன்கூட்டியே மேற்கொள்ளப்படும் விரிவான திட்டமிடல் மூலம் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் விலை நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என்று திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அங்குள்ள இந்திய தூதரகம் கத்தார் அரசு அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பணியாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், டிஜிட்டல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமான பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொரோக்கோ இடையிலான தீவிரவாத தடுப்பு கூட்டு செயல் திட்டக் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் திரு வினோத் பாடே, மொரோக்கோ தேசிய காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஹிஷம் பாலி ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். தீவிரவாத ஒழிப்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இக்கூட்டத்தில் முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. லக்னோவில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 4 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் உத்தரவின் அடிப்படையில் மின்வாரியம், லக்னோ மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வீர் சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். விமானப்படை சார்பில் நடைபெறும் அர்ஜுன் சிங் நினைவு ஹாக்கி போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. தொடர்ந்து செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. சென்னை மத்தியில் 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை தொடர்வது.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு
3: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: இதயம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராஜ உறுப்பு. இதயம் இது இரத்தத்தை உடல் முழுவதும் கொண்டு செல்ல உதவுகிறது. நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்து வரக்கூடிய ஆக்சிஜனாக இருக்கட்டும், சாப்பிட்டு செரிமானமான உணவிலிருந்து வரக்கூடிய சத்துகளாக இருக்கட்டும், இவை எல்லாமே ஹார்ட் பம்ப் பண்ற இரத்தத்தினாலதான் உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் போய் சேர்கிறது. இது ஒருவரது தினசரி உடல் ஆற்றலுக்கும் செயல்பாட்டுக்கும் உதவுகிறது. இதய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் ஒருவரின் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். சமீப காலமாக இருதய நோய்கள் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் கேஸ்கள் நிறைய நம்ம கேள்விப்படுறோம். 27% இறப்பு இந்தியாவில் வந்து இந்த இருதய நோயால தான் ஏற்படுதுன்னு ஆய்வுகள் சொல்கின்றது. இதுல இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, ஒரு காலத்துல வயசானவர்களுக்கு மட்டுமே அதிகமாக வந்த இருதய நோய்கள் இப்ப குறைந்த வயது உடையவர்களுக்கும் ஏற்படுவதை பார்க்கிறோம். 30, 40, 50 வயசுல எல்லாம் நிறைய பேர் இருதய நோயால இருப்பதை கூட நாம் சமீப காலமாக கேள்விப்படுறோம். ஸோ பொதுவான இருதய நோய்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர், அப்புறம் கார்டியாக் அரெஸ்ட், அதிகப்படியான கொழுப்பு கொலஸ்ட்ரால் இருதயத்துக்கு செல்லும் இரத்த நாளங்களில் சேர்ந்து கொண்டு 4வட்டத்தில் இருதயத்திற்கு போதுமான இரத்த ஓட்டம் செல்ல முடியாமல் பிளாக் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போய் விட்டுவிடுகிறது. இரத்தத்தை சீராக உடலுக்கு பம்ப் பண்ணி அனுப்பக்கூடிய தன்மையை ஹார்ட் இழந்து விடுகிறது. இதனை ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்றோம். ஹார்ட் அட்டாக்னால ஹார்ட் ஃபெயிலியர் வரும். இது முறையா உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படலைன்னா அது கார்டியாக் அரெஸ்ட்ல கொண்டு போய் விடும். கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சுன்னா உயிரை காப்பாற்ற முடியாம போய்விடுகிறது. இதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெஸ்ஸினால் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி, தவறான உணவு பழக்க வழக்கம், ஸ்மோக்கிங், மது அருந்துதல், டயபெட்டிஸ், நாட்பட்ட சர்க்கரை வியாதி, ஒபிசிட்டி அதிக உடல் பருமன், ஹை கொலஸ்ட்ரால், அதோடு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய போதிய உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடு இல்லாத நிலை. இருதயத்தை காப்பதில் யோகா பெரும் பங்காற்றுகிறது. தினசரி யோகா பயிற்சிகள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் இரத்த ஓட்டம் சீரடைகிறது, கொழுப்பு கரைகிறது, முக்கியமாக மன அழுத்தம் குறைகிறது. இதனால் ஹை பிபி ஹைப்பர் டென்ஷனும் குறையிறது. உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள் வரும். உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சுனாலே சர்க்கரை நோய், உடற்பருமனும் கட்டுக்குள் வரும். இதெல்லாம் சரி செய்துட்டாலே இருதய நோய்கள் வராமல் நாம் தடுத்து கொள்ள முடியும். இதற்கான யோகாசனங்கள் நிறைய இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, நின்ற நிலையில் செய்யக்கூடிய தாடாசனம், விருக்ஷாசனம், சேதுபந்தாசனம், வாரியர் போஸ் என்று சொல்லக்கூடிய வீரபத்ராசனம் போஸ், இது போல பல ஆசனங்கள் நின்ற நிலையில் செய்யக்கூடியது உண்டு. சவாசனம் என்னும் ரிலாக்ஸேஷன், உடலை ஓய்வுபடுத்துதல் பயிற்சி இருதயத்திற்கு மிக மிக நல்ல விஷயங்களை செய்யும். உடல் முழுவதும் மொத்தமாக ஓய்வில் இருக்கும்போது மன அழுத்தம் வந்து குறையறது நல்லாவே நம்ம வந்து உணர முடியும். பிராணாயாமம் எடுத்துட்டோம்னா, நாடி சுத்தி பிராணாயாமம் மிக மிக உதவி செய்யும். இடது மூக்கின் வழியாக சுவாசத்தை மெதுவாக உள்ளிழுத்து வலது மூக்கின் வழியாக வெளிவிடுவது நாடி சுத்தி பிராணாயாமம். இது ஒரு சுழற்சி. இது போல 5-10 டெய்லி நாடி சுத்தி பிராணாயாமம் காலையும் மாலையும் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய மன அழுத்தம், இந்த டிப்ரெஷன், இது எல்லாமே குறைஞ்சு பிபி குறைஞ்சு நம்மளுடைய இருதய ஆரோக்கியம் நன்கு மேம்படும். அதோடு நிகழ்கால மனப்பயிற்சி, தியானம் போன்றவையும் மிக மிக உதவி செய்யும். நிகழ்கால மனப்பயிற்சிங்கிறது ஒரு விஷயம் செய்யும் போது அதில் மட்டுமே கவனம் வைத்து செய்யக்கூடியதுதான் நிகழ்கால மனப்பயிற்சி, தியானம் போன்றவை.

0: ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்களோ இல்ல ஸ்டண்ட் வச்சிருக்கிறவங்களோ கூட ஒரு நல்ல ட்ரெயின்டு யோகா இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட முறையா யோக பயிற்சி கத்துக்கிட்டு அவங்களுடைய மேற்பார்வையில செஞ்சு வந்தாங்கன்னா திரும்ப ஹார்ட் ப்ராப்ளம் வருவதை தடுக்க முடியும், இருதய ஆரோக்கியம் நன்கு மேம்படும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: புத்தம் புது காலையில் அடுத்து கேட்கலாம் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல்.
3: நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் இருக்குது, அது நல்லதா கெடுதலா? உடனே அது கெடுதல்னு தான் சொல்லுவோம், ஆனால் உண்மை அது இல்லை. இயற்கையாக உள்ள ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று. அந்த அழுத்தம் அதிகமாக போனால் தான் கெடுதல், அதை தான் நாம் பிபின்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மையிலேயே வந்து உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். இதயம்ங்கிறது ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பம்ப்பு. இதயம் சுருங்கி ரத்தத்தை வந்து பம்பு செய்கிறப்போ ரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கும். இதுக்கு பேர் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இதயம் விரிந்த நிலைக்கு திரும்புகிறப்போ ரத்த அழுத்தமும் குறையுது, இதுக்கு பேர் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இப்படி இது மாறி மாறி இருக்கும். இந்த பிபி 140-90 இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுதான். சீராக இருக்க வேண்டிய ரத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேலே அதிகரிச்சுட்டா ஆபத்து ஆரம்பம்னு அர்த்தம். சரி, இந்த உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம், இதனால தான் இது வருதுன்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வம்சாவளி காரணம், ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில் வேலை செய்கிறது, உடம்பு குண்டாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஹை பிபிக்கு துணை செய்யுது. அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்குது. இது வந்து கிருமியினால் ஏற்படுற வியாதி இல்லை, உடம்பில் ஏற்படுற ஒரு பழுது, அவ்வளவு தான். இப்போ 40 வயசுக்கு மேலே தான் பொதுவாக இது பாதிக்கும். அதெல்லாம் சரி, ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னா உண்டு, மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம். மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளும் இருக்குது. இப்போ மருந்து சாப்பிட்றதுன்னா டாக்டர்கிட்ட போயிடலாம். அதுக்கு இப்போ சுமாராக 30 விதமான மருந்துகள் இருக்குதான். மருந்தோட உடல் கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அது இருக்கட்டும், மருந்து இல்லாமல் நாம் செய்ய வேண்டியது என்ன அதை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சீரான உடற்பயிற்சி, வாக்கிங் ரொம்ப நல்லது. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு யோகாசனம், ஆழ்நிலை தியானம், இது மாதிரியான பயிற்சிகள் நல்லது. ஒரு காலத்தில் யோகாசனம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. இப்போ மருத்துவ நிபுணர்களே அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்போ வழக்கத்துக்கு வந்திருக்குது, பயோஃபீட்பேக் அப்படின்னு பேர். மூளையின் அழுத்த அலைகளை பதிவு பண்ணி அதை மறுபடியும் உடம்புக்குள்ளே செலுத்தி இந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கி போடுறாங்க. சில பேருக்கு இந்த ஹை பிபி பார்டர் லைனில் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் அவசியம் இல்லை, வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாவே போதும். பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க அதை. அது எப்படின்னா, பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்கணும், புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்தும் பழக்கம் இதெல்லாம் இருந்தால் விட்டுடணும், சாப்பாட்டில் உப்பை குறைக்கணும், கொழுப்பு சத்து ஆகாரங்களை குறைச்சிக்கணும், முடிஞ்சால் விட்டுடலாம். குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருந்தால் சந்ததிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நடுத்தர வயசை அடைஞ்சவங்க அப்பப்போ அந்த பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் சொல்கிறத நம்மளில் பல பேர் சரியாகவே கேட்கறது இல்லை, அதனால தான் இடைஞ்சல். ஒரு ஆள் பிபின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனான், உடம்பு குண்டாக இருக்குது, அதை குறைக்கணும், முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னார். சரின்னு சொல்லிவிட்டு வந்தான், செஞ்சான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் டாக்டர்கிட்ட போனான், என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார். தினமும் பண்ணினேன் டாக்டர்னா, என்ன பண்ணேன்னு கேட்டார். முன்னெல்லாம் சிகரெட்டை வந்து கடையில் வாங்குவேன், இப்போ நான் அப்படி வாங்குறத விட்டுட்டேன், தினமும் நானே என் கையாலேயே உருட்டி தயார் பண்ணுறேன் டாக்டர், இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னு.
2: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள், வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி,

0: டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 7:35 ஆகாஷ்வாணி புத்தம் புது காலையில் இப்பொழுது கேட்கவிருப்பது உங்கள் கவனத்திற்கு உலக ஒலிம்பிக் தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
2: உலக ஒலிம்பிக் தினம் உலக மக்களிடையே விளையாட்டின் முக்கியத்துவத்தையும் ஒற்றுமை உணர்வையும் அமைதியையும் வலியுறுத்தும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் June 23rd உலக ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்படுகிறது. 1894 June 23rd அன்று நவீன ஒலிம்பிக் இயக்கத்தை மீண்டும் தொடங்கியதன் நினைவாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இதனை பிரெஞ்சு கல்வியாளரும் நவீன ஒலிம்பிக் போட்டிகளின் தந்தையுமான பியர் டி கூப்பர்டின் உருவாக்கினார். ஒலிம்பிக் போட்டிகள் வெறும் விளையாட்டு போட்டிகள் மட்டுமல்ல, அவை உலக நாடுகளை ஒன்றிணைக்கும் ஒரு பெரிய மேடையாகும். மொழி, மதம், இனம், அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அனைத்து நாடுகளின் வீரர்களும் ஒரே இடத்தில் கூடுவதன் மூலம் உலக சகோதரத்துவம் மற்றும் அமைதி என்ற உயரிய செய்தியை உலகிற்கு எடுத்து செல்கின்றன. உலக ஒலிம்பிக் தினத்தின் முக்கிய நோக்கம் அனைத்து வயதினரையும் விளையாட்டில் ஈடுபட ஊக்குவிப்பதாகும். உடல் ஆரோக்கியம், மன வலிமை, ஒழுக்கம், பொறுமை, விடாமுயற்சி போன்ற நல்ல பண்புகளை வளர்ப்பதில் விளையாட்டு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் இந்த நாளில் உலகம் முழுவதும் பல்வேறு ஓட்டப்பந்தயங்கள், விளையாட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், உடற்பயிற்சி முகாம்கள் மற்றும் இளைஞர்களுக்கான போட்டிகள் நடத்தப்படுகின்றன. ஒலிம்பிக் கொடியின் 5 வளையங்கள் உலகின் 5 கண்டங்களின் ஒற்றுமையை குறிக்கின்றன. மேலும் வேகமாக, உயரமாக, வலிமையாக, ஒன்றாக என்ற ஒலிம்பிக் முழக்கம் மனிதர்களை ஒன்றிணைத்து முன்னேற வேண்டும் என்ற செய்தியை உணர்த்துகிறது. இந்தியாவும் ஒலிம்பிக் போட்டிகளில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை படைத்துள்ளது. பல இந்திய வீரர்கள் தங்களது திறமையால் உலக அரங்கில் நாட்டின் பெருமையை உயர்த்தியுள்ளனர். அவர்களின் சாதனைகள் இளைஞர்களுக்கு ஊக்கமாக உள்ளன. இன்றைய இளைஞர்கள் விளையாட்டை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் கருதாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். விளையாட்டின் மூலம் தனிநபர் வளர்ச்சியும் நாட்டின் முன்னேற்றத்தையும் அடைய முடியும். எனவே உலக ஒலிம்பிக் தினம் என்பது ஒரு நினைவு நாளாக மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம், ஒற்றுமை, அமைதி மற்றும் உலக சகோதரத்துவத்தை போற்றும் ஒரு சிறப்பு நாளாகும். அனைவரும் விளையாட்டில் ஆர்வம் கொண்டு விளையாடு, கற்று வளரு என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் ஆரோக்கியமான மற்றும் ஒற்றுமை நிறைந்த உலகை உருவாக்க முடியும்.
1: உலக ஒலிம்பிக் தினம் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள்.

ஈட்டி படத்திற்காக சித்தார்த் மகாதேவன் பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்து உள்ளம் கவர்ந்த கல்வன் படத்திலிருந்து சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் 7:45.
4: நகர்வலம்.
5: முதியோர் பராமரிப்பு என்ற பொதுநல சேவை.
6: சமீபத்தில் ஒரு மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அங்கே 80 கடந்த ஒரு முதியவர் சிகிச்சை பெற வந்திருந்தார். மருத்துவமனை வரவேற்பு ஊழியர் அவரை பற்றிய விவரங்களை பதிவு செய்து கொள்ள அவரிடம் வந்து, உங்களுடன் யாராவது வந்திருக்கிறார்களா என்று கேட்டார். உடனே முதியவர் கண்களிலிருந்து நீர் பெருகியது. உதடுகள் நடுங்க மிகவும் பரிதாபமான குரலில், என் எதிர்வீட்டில் வசிக்கும் தம்பிதான் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுவிட்டு போனான். வேறே 2 முதியவர்களுக்கு சில உதவிகளை செய்துவிட்டு உடனே வருவதாக தெரிவித்தான். இதோ வந்துவிடுவான். அதற்கு முன் என்னை பற்றியும் நான் வந்திருப்பதற்கு காரணமான நோய் பற்றியும் தெரிவிக்கலாமா, எழுதி கொள்கிறீர்களா என்று கேட்டார். அவருடைய பரிதாப நிலையை பார்த்த அந்த ஊழியர், சரி சொல்லுங்கள், குறித்துக் கொள்கிறேன். உங்கள் பராமரிப்பாளர் வந்த பிறகு நீங்கள் மருத்துவரை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு தன் பணியில் ஆழ்ந்தார். பெரியவரின் சோகம் என் நெஞ்சை நோக செய்தது. அவர் தனி நபராகத்தான் வசிக்கிறார். அந்த வீட்டில் உடன் யாரும் இல்லை. அதனாலேயே தன்னுடைய தேவைகளுக்காக இவர் யார் உதவியை ஏனும் எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது. அவரை நான் கவனித்துக் கொண்டிருந்த அதே நேரம் சமீபத்தில் செய்தித்தாளில் படித்த ஒரு சோக சம்பவம் நினைவுக்கு வந்தது. மதுரை ஆண்டாள் நகரில் வசித்து வருகிறார் 83 முதியவர். கொரோனா தொற்று காரணமாக சில வருடங்களுக்கு முன் மனைவியை இழந்த அவர் தன் தினசரி உணவை வெளியிலிருந்து வரவழைத்து எடுத்துக் கொள்கிறார். குறிப்பிட்ட நாளன்று உணவு பார்சலை கொண்டு வந்த ஊழியர் பலமுறை அழைப்பு மணியை இயக்கியும் முதியவர் வராததால் அந்த பொட்டலத்தை வாசல் படியிலேயே வைத்துவிட்டு போயிருக்கிறார். ஆனால் மதிய நேரம் கடந்தும் முதியவர் கதவை திறந்து பார்சலை எடுக்காததை கவனித்து பக்கத்து வீட்டுக்காரர் சந்தேகப்பட்டு கதவை பலமுறை பலமாக தட்டி பார்த்திருக்கிறார். அவரை தொலைபேசியில் அழைத்தும் பதிலில்லை. உடனே ஸ்வீடன் நாட்டில் வசிக்கும் அவருடைய மகனிடம் தொலைபேசி தகவல் தந்துவிட்டு பிறகு உள்ளூர் தீயணைப்பு மற்றும் ஆபத்து கால உதவி மையத்தை அணுகியிருக்கிறார். அவர்களும் வந்து ஆராய்ந்து பார்த்து கதவை உடைத்துக் கொண்டு வீட்டினுள் புகுந்திருக்கிறார்கள். வீட்டு குளியலறையில் நடராஜன் மயங்கி கிடந்ததை பார்த்து அவருக்கு அங்கேயே முதலுதவி செய்து பிறகு மருத்துவமனையில் சேர்ப்பித்திருக்கிறார்கள். அங்கே அவர் நலம் பெற்று வருகிறார். இப்போது நான் சந்தித்த இந்த பெரியவரும் தனியார்தான். வயது முயற்சியால் ஏற்பட்ட உபாதைக்கு மருத்துவம் நாடி வந்திருக்கிறார். நல்ல வேளையாக இவருக்கு எதிர்வீட்டு அன்பர் உதவி கரம் நீட்டியிருக்கிறார். சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த அன்பர் வந்தது பெரியவருக்கு மட்டுமல்ல, எனக்கும் நிம்மதியாயிற்று. சாரி சார், கொஞ்சம் தாமதமாயிற்றது. உங்களை பற்றிய விவரங்களை சொல்லிவிட்டீர்களா என்று பாசத்துடன் அவர் கேட்டபோது பெரியவர் அப்படியே நெகிழ்ச்சியுடன் அவருடைய கரங்களை பற்றிக் கொண்டார். பிறகு மருத்துவரிடம் அழைத்து சென்று உரிய சிகிச்சை, ஆலோசனை, மருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து அவரை அவர் வீட்டுக்கு ஆட்டோவில் அழைத்து சென்றார் அன்பர். கிடைத்த கொஞ்ச இடைவேளையில்தான் அவரிடம் பேசிய போது, அவர் இவ்வாறு தனித்து வாழும் முதியவர்களுக்கு உதவுவதற்காக இளைஞர் குழு ஒன்றை அமைத்திருப்பதாகவும், அந்த குழு உறுப்பினர்கள் மூலமாக அவரவர் வீட்டருகே தனித்து வசிக்கக்கூடிய ஆண் பெண் ஆகிய முதியவர்களின் நலனில் அக்கறை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த பெரியவரின் மகனும் வெளிநாட்டில்தான் வசிக்கிறார். மாதம் மாதம் தந்தையின் எல்லா செலவுக்கும் பணம் அனுப்பத்தான் செய்கிறார். மருத்துவமனை சேர்க்கை, அங்கே சில நாட்கள் சிகிச்சை என்ற நிலை ஏற்பட்டாலும் பணத்தட்டுப்பாடு வராத வகையில் உடல்நல காப்பீடும் செய்திருக்கிறார். அநேகமாக வாரந்தோறும் தொலைபேசியில் பேசத்தான் செய்கிறார். ஆனால் தேவைப்படும் மிக முக்கியமான தருணங்களில் தொலைவிலேயே தங்கிவிடுகிறார். தான் ஒவ்வொருவரையும் வந்து கவனித்துக் கொள்ள முடியாது என்பதால்தான் கடவுள் தாயை அனுப்பி வைத்தான் என்று சொல்வார்கள். ஆனால் தாயல்ல தாயுமானவராக பல இளைஞர்கள் ஆதரவற்ற முதியவர்களுக்காக மகனுக்கும் மேலாக அரிய சேவை புரிகிறார்கள். தனியார் முதியோர் இல்லங்கள், அரசாங்க முதியோர் காப்பகங்கள் என்று

0: வயதானவர்களை பாதுகாத்து பராமரிக்க பல அமைப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனாலும் தனிநபராக வசிக்க வேண்டிய கட்டாயத்தில் பல முதியவர்கள் நாட்களை தள்ளிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களை கருத்தில் கொண்டுதான் தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையினர் தாயும் மாணவர் திட்டம் என்ற பெயரில் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களின் வீடு தேடி வந்து அவரவருக்குரிய உணவுப் பொருட்களை வழங்குகிறார்கள். இதனால்தான் இப்போது சில முதியவர்கள் தம் தனிமை உணர்வு, சோக மனநிலை எல்லாம் விலகி நிம்மதியுடன் புன்னகிக்கிறார்கள் என்றே சொல்லலாம்.
1: முதியோர் பராமரிப்பு என்ற பொதுநல சேவை. எழுதியவர் பிரபு சங்கர், வாசித்தவர் எஸ் ரூபகவதி.

0: எங்க மாமா திரைப்படத்திற்காக டி எம் சுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டோம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன்

0: கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 7:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள வெங்கட்ராமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டாம்பாங்க. நல்லா நிறைய சாப்பிட்ட பிறகு ஒரு சத்தம், ஏப்பம் கூட வந்துடுச்சும்பாங்க. ஏப்பம் என்பது இயல்பானதுதான். நாம சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டோட காத்தையும் சேர்த்து முழுங்குறோம், அது வயித்துல சேருது. அவசர அவசரமா சாப்பிடும் போது, பேசிக்கிட்டே பரபரப்பா சாப்பிடும் போது காத்தையும் சேர்த்து முழுங்குறோம். இப்படி வயிற்றுக்குள் சேகரமாகும் காத்து தான் ஏப்பமா வெளியேற்றப்படுது. சில பேர் பொது இடங்கள்ல கூடியிருக்கும் சமயத்துல சத்தமா ஏப்பம் விடுவாங்க, அது அவ்வளவு நல்ல செயல் அல்ல. அதே மாதிரி அடிக்கடி ஏப்பம் விடுறதும் அல்லது ஏப்பம் வர்றதும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதா அமைஞ்சிடும். அடிக்கடி கொழுப்பு நிறைந்த எண்ணெயில பொரித்த உணவு உண்பது, காற்றடைத்த குளிர்பானங்களை அதிகமாக குடிப்பது, சரியில்லாத உணவு பழக்கத்தை மேற்கொள்வது போன்ற காரணங்களால ஏப்பம் உண்டாகும். வெங்கட்ராமனையா, உங்களுக்கு ஏப்பம் வருதா? உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் கிடையாது. புகை பிடிக்கும் போதும், வெத்தலை பாக்கு புகையிலை போடும் போதும், காஃபி டீ பால் தண்ணி குடிக்கும் போதும் தன்னை அறியாமலேயே காத்தையும் சேர்த்து முழுங்கிடுறாங்க. இப்படி உள்ளே போகும் காத்து பிறகு ஏப்பமா வெளியேற ஆரம்பிக்குது. காலிஃபிளவர், பிரக்கோலி, பீன்ஸ், முளகட்டிய பயிர்கள் உள்ளிட்ட வாயுவை உற்பத்தி செய்யும் உணவு வகைகளை ராத்திரி நேரத்தில் சாப்பிடுறது ஏப்பம் ஏற்பட முக்கிய காரணமா இருக்கு. பிறந்த குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்கும் போது இது போல காத்து அதிகப்படியா முழுங்கிடும். குழந்தைகள் வயித்துல காத்து சேர்ந்தாலும் சிரமம்தான். இதுக்காகத்தான் பால் குடிச்ச குழந்தைகளை, சாப்பிட்ட குழந்தைகளை வயதான பெண்மணிகள் தோல்ல சாய்ச்சி முதுகுல தட்டுவாங்க. ஒரு வகையில இயற்கையில் நமக்கு கிடைத்திருக்கும் தற்காப்பு வழிதான் ஏப்பம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. உணவு குழாயின் மேற்புறம் கீழ்ப்புறம் ரெண்டு புறமும் சுருக்கு தசையாலான 2 கதவுகள் இருக்கின்றன. இந்த கதவு உணவு குழாய்க்கும் இறைப்பை குழாய்க்கும் இடையில் எல்லையா இருக்குது. உணவுடன் முழுங்கின காத்து குறைவா இருந்துச்சுன்னா செரிக்கப்பட்ட உணவுடன் கலந்து சிறுகுடலுக்கு போயிடும். காற்றின் அளவு அதிகமா இருந்தா தான் பிரச்சனை ஏற்படும், அதாவது பயிர் உப்பி பெருசாயிடும். இறைப்பையில காற்றின் அழுத்தம் அதிகரிக்கும் போது அதை வெளியேற்ற வழி தேடுது. அப்படி இறைப்பை தசைகள் மேல் நோக்கி தரும் அழுத்தம் தாங்க முடியாமல் உணவு குழாயின் கீழ்ப்புற கதவு மேல்புற கதவு ரெண்டும் திறந்துடுது. இப்படித்தான் இறைப்பையில் இருக்கும் காத்து ஏப்பம் என்ற பெயரில் சத்தத்துடன் வாய் வழியா வெளியேற்றப்படுது. வெங்கட்ராமனையா, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம். எதையும் அளந்து சாப்பிடணும். நல்லா இருக்குன்னு முட்டை முட்டை சாப்பிடக்கூடாது. வயித்துல இடம் விட்டு சாப்பிடணும். வயசுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும். செரிமானமாக கூடிய உணவு வகைகளை தான் சாப்பிடணும். காலை உணவை தவிர்க்க கூடாது. நொறுக்கு தீனிகளை, எண்ணெய் பலகாரங்களை, தயார் நிலை உணவுகளை கட்டாயம் தவிர்க்கணும். நம்மூர் சிறுதானிய உணவு வகைகள் மிகவும் நல்லது. நமது அன்றாட உணவுல ஒரு வேளையாவது சிறுதானிய உணவா இருக்கணும். அதை மறந்துட்டோம். அதனால நிறைய உடல் உபாதைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். பழச மறக்காதீங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
1: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
4: நிகழ்ச்சிகளை

0: 8 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2வது கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன் வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:10. புத்தம் புது காலையில் இனி திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கொம்பன் திரைப்படத்திற்காக வேல்முருகன் மாளவிகா சுந்தர் பாடியது.

0: News. Have a nice day.
1: நேரம் 8:30 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோ ஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் புத்தும் புது காலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைக்காலத்தில் தொடர்ந்து கோப்ரா திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷால், நகுல் அபியங்கர், ஜிதின்ராஜ் பாடியிருக்கும் பாடல்.

0: அண்ணாத்தே இந்த படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷால், ஸ்ரீத் சீராம் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி

0: தேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நிறைவாக கடாவர் படத்திலிருந்து பாடல், ரஞ்சின் ராஜ், பிரதீப் குமார், சைந்தவி ஆகியோர் பாடியிருப்பது.

0: நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி. வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் இன்று ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி. பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பி. தேவிகா.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: கண்டிப்பா தூக்கம் ரொம்ப அவசியம் இல்லையா? உணவு எத்தனை அவசியமோ அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தூக்கம் அவசியம். அந்த தூக்கம் இல்லாம போச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து என்ன மாதிரியான ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை நமக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமைதியான ஒரு தூக்கம் பாதி நோய்களை குறைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா
0: பாதி மருந்தா கூட அது செயல்படும் சொல்லலாம் இல்லையா?
1: நிம்மதியான தூக்கம் அவங்க உடம்புக்கான எல்லா நோய்களையும் அது வந்து குணப்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்தது. தூக்கம்ன்றது சரியான நேரத்தில் வரணும். இருட்டு இல்லைங்களா, அந்த இருட்டான நேரத்தில் வந்து நம்ம மூளையில் வந்துட்டு மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டார்க் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அந்த இருட்டான இதில் வந்து தான் அந்த வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். அது சுரக்கும்போது அந்த தூக்கம் வரக்கூடிய உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்தி அந்த டைமில் போய் நம்ம படுத்தோம்னாக்கா ஒரு முழுமையான தூக்கம் கிடைக்கும். கிடைச்சி உடம்பில் ஏதாச்சும் பகுதிகளில் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த தூக்கத்து மூலியமாகவே அது வந்து தானாக ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் ஆகி பாடியில் வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி அதை வந்து அதை ரிப்பேர் செஞ்சு காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். இதே வந்து அந்த தூக்கம் வர டைமில் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். அந்த தூக்கம் வர டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ போய் இந்த மொபைலை நோண்டுறது, லேப்டாப் நோண்டுறது, டிவியை பார்க்கறது, இந்த மாதிரி பண்ணும்போது அதுலேருந்து வெளிப்படுற அந்த ப்ளூ லைட்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த ப்ளூ லைட் போய் நம்ம மூளையை எஃபெக்ட் பண்ணும். இது பண்ணும்போது அந்த மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கிறது வந்து தடைப்படுது, தடைப்பட்டு அதோட சுரப்பு விகிதம் வந்து கம்மியாகுது. இப்போது 30% அப்படின்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டைமில் மட்டும் தூங்குவாங்க, அதுக்கப்புறம் முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கமே வராது. இதெல்லாம் என்ன காரணம்னாக்கா அதுதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பண்ற நம்ம தப்புகள்.
0: இப்போ விலங்குகள் மனிதர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு உயிரினங்களுக்குமான அந்த வாழ்வியல் முறையில இப்ப விலங்குகள் பாத்தீங்க அப்படின்னா பகலெல்லாம் தூங்கும், இரவுல வந்து அதோடைய வேட்டை உணவு தேடுற பழக்கம் அந்த மாதிரி அதுக்கு ஒரு இது இருக்கும். இப்ப மனிதர்கள் வந்து ஆரம்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பகல் அப்படின்றது உழைக்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் இரவு அப்படின்றது தூங்குறதுக்கான ஒரு நேரமாகவும் கடைபிடிக்கப்பட்ட காலம் இருந்தது. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இரவு பகலாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் நம்ம மனிதர்கள் இருக்கோம். மனசையும் உடம்பையும் ஒருமுகப்படுத்தினா மட்டும்தான் அந்த தூக்கம்ன்றது நமக்கு கிடைக்கும். இதில் யோகாசனத்தில் ஏதாவது தீர்வு இருக்கா?
1: கண்டிப்பாக யோகாசனத்தில் தான் அதில் தீர்வுகளே இருக்குது. இதுக்கு வந்து மிலிட்ரி ஸ்லீப்பிங் ஹேபிட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்மி பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா எந்த நேரத்தில் அவங்களுக்கு கால் ஃபார் வரும், எந்த நேரத்தில் எந்திரிக்கணும், இல்லை எந்த நேரத்தில் அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும்னே சொல்ல முடியாது. அப்போ படுத்த நேரத்தில் தூங்கணும் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து அவங்க முகப்பகுதி, முக இந்த தாடை, அப்புறமா கண், கண்ணம், இந்த நெத்தி, இந்த மசில்ஸை வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. முகப்பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அப்புறமா அவங்க ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அப்புறமா கால் பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் ஒரு 10, 9, 8, 7, 6, 1, 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த தூக்கம் வந்துடும். இதுதான் இமீடியட் ஸ்லீப்பிங் மெத்தட். இந்த பயிற்சி வந்து தூக்கம் வராமல் இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த கால் சென்டர் இங்கெல்லாம் ஐடி ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நைட் ஒர்க் பண்ணுவாங்க, டே டைமில் தூக்கம் வராது. ஸோ அப்போ இவங்க வந்து போய் படுத்தோன்னெல்லாம் தூங்க மாட்டாங்க. அதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபோனை வச்சு பார்த்துட்ருப்பாங்க, இல்லாட்டி ஃபோனில் சாங்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க போய் ஃபஸ்ட்டு அவங்க உடம்பை ஃபஸ்ட்டு நல்லா நீண்டு நிமிர்ந்து படுத்து உடம்பை ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணும். அதுக்கு பேரே வந்து நாங்கள் வந்து யோக நித்திரைன்னு சொல்லுவோம். கால் விரல்லருந்து படிப்படியாக வந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு இடத்தையாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வர வர வர வர வர வர அந்த லா

0: ரிலாக்ஸேஷன் வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் வந்துடும்.
1: அதாவது மைண்ட்லேயே அதை பண்ணணும்.
0: ஆமாம் ஆமாம், அது மைண்டில் தான் பண்ணணும். இதுக்கு வந்து நல்லா மல்லாந்து தான் படுக்கணும். மேலே பார்த்த மாதிரி கை கால் எல்லா இதையும் வந்து தளர்வாக வச்சுட்டு படுத்துட்டு ஒவ்வொரு இடத்தையாக வந்து அவங்க மைண்ட்லேயே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும். தளர்வு ஆக்கிட்டே வரும்போது லாஸ்ட்டில் அவங்க பாதி வர்றதுக்குள்ளே அவங்க தூக்கத்துக்கு போயிடுவாங்க. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளுக்கு தூக்கம் வராதுன்னா, மூளையை அதோட எண்ண ஓட்டத்துக்கு அது ஓடிட்டுருக்கும். நம்ம படுத்திருப்போம், ஆனால் மூளை பாட்டுக்கு ஸ்பீடாக ஓடும். பல எண்ணங்கள் வந்து நீங்கள் அமைதியாக படுக்கிற நேரத்தில் தான் வரும். ஒரு வேலையை செய்யும்போது உங்களுக்கு பல எண்ணம் வராது. அந்த வேலை மேலே கவனம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வந்து அந்த டைமில் வராது. நீங்கள் எப்போ அமைதியாக உட்கார்றீங்களோ, எப்போ அமைதியாக படுக்கிறீங்களோ, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி இல்லாட்டி குழந்தைங்களை பற்றி, நம்ம இனி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு எண்ண ஓட்டங்களும் அப்போ தான் உங்களை வந்து இது பண்ணும். இந்த மாதிரி எண்ணம் ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சாதாரணமாகவே தூக்கம் வராது. அப்போ அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம டைவெர்ட் பண்ணி மாற்றி என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணத்துக்கு அதை கொண்டு வரும். அதாவது கான்ஷியஸோட, உங்கள் விழிப்புணர்வோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் கால் நுனிகள் வந்து இப்போ தளர்வடைகின்றன, அப்புறமா என்னோடய கணுக்கால்கள் தளர்வடைகின்றன அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் தளர்வாக்கிட்டு, அதாவது உங்கள் கான்ஷியஸ்லேயே நீங்கள் வந்து அந்த தளர்வடைச்சிட்டு மேலே வர்றதுக்குள்ளே என்ன ஆயிரும், மூளை ஆட்டோமேட்டிக்காக டயர்டாயிரும். ஒன்றையும் நிலைநிறுத்தி நிலைநிறுத்தி அந்த கவனத்தை கொண்டு போகும்போதே உங்களோட மனசு என்ன ஆயிரும், அதுக்கு பக்குவம் அடைஞ்சிடும். பக்குவம் அடைஞ்சு அந்த மன ஒருமைப்பாட்டுக்கு அது உங்களை கொண்டு வந்துடும். அதுலேயும் இப்போ காலையில் நீங்கள் எழுந்து அந்த மூளைக்கு உத்வேகத்தையும் உணர்ச்சியும் கொடுக்குற மாதிரி இருக்கும்போது சூரியனை நீங்கள் நினச்சி இது பண்ணலாம். எனக்கு அது வெளிச்சம் அப்படின் போது வெளிச்சம் வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா, அதனால அதை வச்சு இது பண்ணலாம். இப்போ நைட்டு நம்ம உறக்கத்துக்கு இது பண்ணணும் போது நம்ம நிலாவை, ஒரு குளிர்ந்த காற்று வர மாதிரியும் அந்த டார்க் பிளேஸில் வந்து ஒரு நிலா வந்து அப்படியே மங்களாக ஓடிட்டுருக்க மாதிரியும் இதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த நைட் அட்மாஸ்பியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்கள் மைண்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை வந்து சர்க்குலேட் பண்ணும். அது பண்ணும்போது இயல்பாகவே உங்கள் கண் சொக்கும், சொக்கிட்டு ஒரு தூக்க நிலைக்கு உங்களை வந்து அது அப்படியே அழைச்சி கொண்டு போய்.
1: இப்போ இன்னும் கூடுதலாக நமக்கு நேரம் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய யோகாசனங்கள் அதை சொல்லுங்கள்.
0: ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இரவுக்கான யோகாசனங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப செலக்டட் தான். அதாவது தூக்கத்துக்குன்னு நம்ம டே டைமில் தான் யோகாசனங்களை பயிற்சி பண்ணணும். காலையிலே நீங்கள் அந்த யோகாசனங்களை பயிற்சி பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை காலையிலே அது வந்து கம்மி பண்ணி உங்கள் எண்ண ஓட்டத்தை சீராக்கிருச்சுன்னா இரவு வரும்போது அது உங்களை தூக்க நிலைக்கு கொண்டு போயிடும். அப்படியும் முடியல, எனக்கு ஈவினிங் தான் டைம் இருக்குது, ஈவினிங் தான் பண்ண முடியுது அப்படின்றவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா சைல்டு போஸ் சொல்லுவோம், அதாவது பாலாசனம். பாலாசனம் எப்படின்னாக்கா மண்டி போட்டு உட்காந்து காலை மடக்கி அது மேலே வஜ்ராசனா போஸில் உட்காந்து முன்னாடி குமிஞ்சு உங்கள் உச்சந்தலையை கொண்டு போய் தரையில் கொஞ்ச நேரம் வைக்கணும். கைகளை ரெண்டையும் பின்புறம் கொண்டு போய் கைகளை தளர்வாக விடணும். இந்த பொசிஷனில் என்ன ஆகுனாக்கா உங்களோட உடம்பு வந்து மூணு மடிப்பாக மடக்கப்படும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணுன்னா, இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுகை பண்ணுவாங்க இல்லைங்களா, காலை மடக்கி உட்காந்து முன்னாடி போய் குமிஞ்சு மேலே வருவாங்களே அந்த போஸை தான் நான் சொல்கிறேன். அதை நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகுனா உடம்பானது மூன்று மடிப்பாக மடக்கி காலிலிருந்து ரத்த ஓட்டத்தை தலைக்கு கொண்டு வந்து தலையில் அந்த மூளைப்பகுதிக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்து தூக்கம் வரும். அப்படி அது பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து விபரீத கரணி அப்படின்ற ஒரு யோகா நிலை இருக்குது. இந்த யோகா நிலை என்னன்னாக்கா செவரோரமாக உங்கள் ரெண்டு காலையும் தூக்கி வச்சுக்கணும். இடுப்புலேருந்து கழுத்து வரைக்கும் நேர்கோட்டில் படுத்துட்டு கால்களை ரெண்டையும் செவரோரமாக தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு படுத்துட்ருக்கும்போது அந்த ரத்த ஓட்டம் அதே மாதிரி காலிலேருந்து இடுப்புக்கு வரும், இடுப்புலேருந்து நெஞ்சு பகுதி, நெஞ்சு பகுதியிலேருந்து தலைக்கு வரும்போது இதே மாதிரி மன அமைதி கிடச்சி தூக்கத்துக்கான நிலையை அது உருவாக்கும். இதே வந்து மூச்சு பயிற்சியில் சொல்லணுன்னாக்கா சந்திர பிராணயாமான்னு சொல்லுவோம். அதாவது இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக விடணும், திருப்பியும் இடது நாசி வழியாகவே மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக விடணும். அப்போ இந்த இடது நாசி வழியாக மூச்சை இழுக்கும்போது குளிர்ந்த காற்றை உள்ளே இழுக்கிற மாதிரியும், வலது நாசி வழியாக மூச்சை விடும்போது வெப்ப காற்றை வெளியே விடுற மாதிரியும், அதாவது உடம்புல எக்ஸஸ் ஹீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த உடல் உஷ்ணத்தை வெளியில் போகிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு

0: அந்த மூச்சு பயிற்சி, சந்திர மூச்சு பயிற்சி நம்ம பண்ணும்போது இதே மாதிரி மனசு புத்தி எல்லாமே நம்மளுக்கு ஒரு குளிர்மையான ஒரு அந்த ப்ளசன்ட் ஃபீல் கொடுத்து உங்களுக்கு அந்த ஒரு தூக்கம் வர்றதுக்கான ஒரு நிலைமையை அது உருவாக்கும். அப்புறம் பிரம்மரி பிராணயாமான்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, ரெண்டு காதுகளையும் உங்கள் கையால் அடைச்சிட்டு உங்கள் மூக்கு வழியாக மூச்சை இழுத்துட்டு இப்போ வந்து அப்படின்ற இந்த ஒரு சவுண்டை நம்ம விடணும். அதாவது வண்டு தேனி இருக்கு இல்லைங்களா, தேனி பறந்து வரும்போது அந்த ஒரு ரீங்காரம் விட்டுட்டு வரும் இல்லைங்களா, அந்த ரீங்காரத்தை நீங்கள் வந்து அந்த சவுண்டு நீங்கள் வெளியே கொண்டு வரும்போது உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும். இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுன்னா, மூளையை வந்து சரியான நிலையில் அந்த வைப்ரேஷன் கொண்டு வந்து நிறுத்தி மன அமைதி கிடச்சி அதுலேயும் உங்களுக்கு தூக்கம் வரும். முத்திரைகளில் சொல்லணும் அப்படின்னா, முத்திரைகளில் வந்து தியான முத்திரை, கை கட்ட விரல் நுனியவையும் ஆள்காட்டி விரலோட நுனையையும் ஒன்று சேர்த்து மற்ற மூணு விரல்களையும் நீட்டி இந்த ரெண்டு கைகளையும் மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தியான முறையில் அப்படியே உட்காந்து உங்கள் மூச்சை கவனிச்சிட்டே வரும்போது மன அமைதி அடைஞ்சு அதுலேயும் உங்களுக்கு இந்த தூக்கநிலை வரும். ஆனால் இது எப்படி நம்ம சரிவர சிஸ்டமேட்டிக்காக பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். ஏன்னா அஷ்டாங்க யோகாவில் அது ஒரு முறைப்படியே இருக்குது, ஆசனம் பிராணயாமம் தியானம் அப்படி தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மூச்சு பயிற்சிகளை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த முத்திரைகளை பிடிச்சி பயிற்சி பண்ணணும். இது மூணும், அதாவது நீங்கள் தூங்க போடுறதுக்கு ஒரு அரவருக்கு முன்னாடி பயிற்சி பண்ணிட்டு தூங்க போனீங்கனாக்கா உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும், மன அமைதியாகும், காலையில் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி முக்கியமாக உணவு பழக்கம், உணவு பழக்கம் என்னன்னா உங்களுக்கு, அதாவது மாலை நேரத்தில் உண்ணக்கூடிய உணவு சாதாரண எளிமையான உணவாக இருக்கணும். பழ வகைகள், காய்கறிகள், இல்லாட்டினா தானிய வகையிலான உணவுகள், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வயிறு ஃபுல் பண்ணாமல் ஒரு அரை வயிறான உணவு முறையை எடுத்து, அதுவும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த உணவை எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு எடுத்து இந்த பயிற்சிகளையும் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் எந்த ஸ்லீப்பிங் டிசார்டரில் இருந்தாலும், அதாவது மருத்துவரிடம் போய் தூக்கத்துக்கான மருந்துகளை பெற்று நீங்கள் வந்து அந்த மருந்தை யூஸ் பண்ணி தூங்கிட்டுருக்கிறவங்களாக இருந்தாலுமே இந்த இதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது நாள் படும்போது உங்களுக்கு அது வந்து தூக்கம் வந்து உங்களுக்கு இயல்பாக வர தொடங்கிடும்.
1: இன்றைய காலகட்டத்தில் பல வகையான ஸ்ட்ரெஸ், அது குழந்தைங்கள்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. தூக்கம் வந்து கொஞ்சம் டிசார்டராக
0: இருந்துட்டு இருக்கு. ஆமாம்,
1: இதுவரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொன்ன இந்த முறைகளை வந்து எல்லாருமே ஆரோக்கியமான தூக்கம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணணும், பண்ணால் தான் நம்மளோட சமுதாயம் வந்து ஒரு சீரான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நேர்கொண்டு அது மூலமா அது பின்னாடி ஓடுறதுக்கே எல்லாத்துக்கும் டைம் சரியா இருக்கும். அப்போ அவங்கள ஃபஸ்ட்டு அவங்க உடம்பையும் மனசையும் பக்குவப்படுத்துறதுக்கான வழியை அவங்க பண்ணினாங்கன்னா அடுத்து பண்ணக்கூடிய அவங்களோட வேலை எதுவாக இருந்தாலும் அதை வந்து சரிவர செஞ்சு அவங்க வந்து அந்த இதில் வந்து முதன்மையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு.
1: கண்டிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, சிந்தனைகளில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, இது ரெண்டையுமே ஒரு நிறைவு செய்கிற ஒரு பொக்கிஷம் அப்படின்றது
0: யோகா கலைக்கு
1: கண்டிப்பாக இதை கேட்ட நேயர்கள் இதன் மூலம் பயனடையட்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் இன்றைய யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பி தேவிகா.

0: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.
1: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நிறைவு பெற்றது புத்தம் புது காலை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் வாதாபி கணபதிம் வஜேகம், ஹம்சத்வனி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஆதித்தாளம்.

அடுத்து பண்டுரீதி கொலுவிய வையராமா, ராகம் ஹம்சநாதம், ஆதிதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

நேரம் 9:28:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வாயிலின் கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பக்கல நிலபடி, கரஹர பிரியாராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்

ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் திரு விஜய் பதில் உரை ஆற்றி வருகிறார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பே மக்கள் பிரச்சினைகளுக்காக தாம் குரல் கொடுத்து வந்ததாக அவர் கூறினார். தூய்மையான நிர்வாகத்தில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு விஜய் தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 944-5061-913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற

0: கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 200,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், தன்வி சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் முத்துச்சிதறல்.

காலங்களில் அவள் வசந்தம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருந்த பாடலை கேட்டோம். முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர் பாடியுள்ள பாடல் உனக்காக நான் படத்திற்காக.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஊருக்கு உழைப்பவன் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், பி சுசிலா பாடியுள்ள பாடல்.

பாலூட்டி வளர்த்த கிளி படத்திலிருந்து பாடலை கேட்டோம். பாடலை பாடியிருந்தார்கள் எஸ் வி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரோஜாவின் ராஜா படப்பாடலை கேட்கலாம். பாடலை பாடியுள்ளார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

நேர்களை ஒலித்தது உழைக்கும் கரங்கள். படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், டி கே கலா பாடியிருந்த பாடல். முத்துச்சிறலில் தொடர்ந்து சீர்வரிசை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: இன்றைய இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் மன அழுத்தத்தை குறைக்கவும் தனிமையை போக்குவதற்காகவும் செல்ல பிராணிகள் வளர்க்க விரும்புகின்றன. இதனால் நாய், பூனை, பறவைகள், அலங்கார மீன்கள் போன்றவற்றின் தேவை அதிகரித்து வருகின்றன. இதனால் செல்லப்பிராணி விற்பனை மற்றும் பராமரிப்பு தொடர்பான தொழில்கள் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகின்றன.
2: செல்லப்பிராணிகளுக்கான சுகாதார மற்றும் மருத்துவ பராமரிப்பு தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் என். பிரேமலதா அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

உங்களில் ஒருத்தி படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் பாடியிருந்த பாடலை கேட்டோம். தொடர்ந்து பயணம் இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

நேரம் 10:45 35 முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து 3 முடிச்சு படத்திற்காக ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

ஒலித்தது வாழ்வு என் பக்கம். படத்திற்காக கே ஜெயசுதாஸ், பி எஸ் சசிரேகா பாடியிருந்த பாடல். முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்வது எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல். பேரும் புகழும் படத்திற்காக

0: நேரம் 11 மணி ஆவதற்கு சில நொடிகள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி

0: மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வி சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்களை கேட்கும் முன்
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது.

கி ஆகியோர் படம் தர்மபத்தினி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கிறது மருமகள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர்.

0: Pegging it.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: சித்ரா கங்கையமரன் குரல்களில் ஒலிக்கப் போகும் அடுத்த பாடலின் படம்

லக்ஷ்மி வந்தாச்சி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்து ஒலிக்கிறது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடியுள்ள பாடல். படம் மெல்ல திறந்தது கதவு.

0: ஒலித்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடலை பாடியவர்கள் ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி ஆகியோர். கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வசந்தா ராஜகோபாலன் குழுவினரின் பக்தி பாடல்கள் இடம்பெறும். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் புத்தொழில்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, எழுத்தாளர் மித்ரா அழகுவேல் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் அருண் தமிழ் யாழினி. 2:15 திரைகாணம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி யஷ பிரசன்யம். சமஸ்கிருத பேராசிரியர் டாக்டர் வேணுகோபாலன் சங்கரன் அவர்களின் உரை பகுதி 2. 2:55 வானிலை, 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 6:55 6:40 மனதில் நின்றவை. 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரிஷ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி பகுதி 4. செல்லப்பிராணிகளுக்கான சுகாதாரம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு தொழில் வாய்ப்புகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் என் பிரேமலதா அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர்

0: முனைவர் ஆர். ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் முதற்பகுதி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி

டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு 100.1 MHz FM கோல்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் கண்தந்திர அரங்கில் நடைபெறவுள்ள குடிமக்கள் விருது வழங்கும் விழாவில் பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்கவிருக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. President Draupadi Murmu will present the Padma Awards at the second civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Padma Awards, one of the highest civilian awards of the country, are conferred in 3 categories, Padma Vibhushan, Padma Bhushan and Padma Shri. The President will confer 65 Padma Awards today. National Security Advisor Ajit Doval today stressed on the need to be cognizant of the new security threats and challenges. Speaking at the 16th BRICS National Security Advisors meeting in New Delhi, Mr. Doval said that non-traditional threats have transcended national borders. He emphasized that innovative, disruptive technologies, more camouflaged variants of terrorism and cyber threats are getting increasingly digitized. He said during the 16th BRICS National Security Advisors meeting, discussions will focus on non-traditional security challenges.
3: We need to be cognizant of the new security threats and challenges. Non-traditional threats have transcended national borders and have developed defeat systems against conventional responses. Innovative, disruptive technologies, more camouflaged variants of terrorism, cyber threats in a world which is getting increasingly digitized, they all constitute an important threats for us.
2: Union Minister of State for Minority Affairs and Minister of State for Fisheries, Animal Husbandry and Dairying, George Kurian, has resigned from the Union Council of Ministers. President Draupadi Murmu has accepted the resignation of Mr. Kurian with immediate effect. The Enforcement Directorate, ED, is conducting searches at 18 premises in Chennai, Tiruchirappalli, Coimbatore and Madurai in connection with the alleged teacher recruitment exam manipulation case. The ED said the action is based on an FIR registered by the Central Crime Branch in the year 2017. It added that police had filed a charge sheet in the case in 2021. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have paid tribute to Dr. Shyama Prasad Mukherjee on his martyrdom day. In a social media post, the Vice President described Dr. Mukherjee as a visionary leader, renowned educationist and staunch patriot. In a social media post, Prime Minister Modi said Dr. Shyama Prasad Mukherjee dedicated his life to the country's development. He said Dr. Mukherjee's unwavering conviction, courage in public life and commitment to national interest continue to inspire generations. The United States has announced a 200

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வசந்த ராஜகோபாலன் குழுவினரின் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்து அஞ்சன வண்ணனை பெரியாழ்வார் பாசுரம்.

இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வசந்த ராஜகோபாலன் குழுவினரின் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர். குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக ஷியாமா பிரசாத் முகர்ஜி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஒரே நாடு, ஒரே அரசியலமைப்பு, ஒரே தேசிய கொடி என்ற தேசிய சிந்தனையை முன்னிறுத்தி நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எல்நினோ பாதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பருவமழை குறைவு, மாற்று பயிர்கள் மற்றும் எல்நினோ பாதிப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், மாநில அரசு தனக்கான உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறினார். மும்மொழிக் கொள்கை, மேகதாது, கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற விவகாரங்களில் தமிழக அரசு உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் என்று கூறிய அவர், மத்திய அரசுடனான நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்களே போதுமானது என்று தாம் குறிப்பிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனை

0: களை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக அவர் கூறினார். மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உறுதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தமது அரசு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்களிடையே தெரிவித்து வருவதாக குற்றஞ்சாட்டிய அவர், முந்தைய அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமக்கு பேச அனுமதி அளிக்குமாறு பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பின் அமளி தொடர்ந்ததையடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், ஆதாரம் இன்றி கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் முந்தைய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் உரைக்கு பின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் மறு தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளார். திரு ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் மோதல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுவதாகவும், இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கூடுதலான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த கூட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுக்கு 230 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஹோவிட்சர் பீரங்கிகளை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த பீரங்கிகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி முகமையின் அலுவலர்கள் ஈரானின் அணு உலைகளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் அறிவித்திருந்தார். இருப்பினும் இதற்காக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் மீதான வர்த்தக தடை 60 நாட்களுக்கு நீக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறுகிறது. அமெரிக்காவின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் துறை உதவிச் செயலர் டான் ஜிம்மர்மேன் மற்றும் கவுன்சிலர் டான் ஹோலர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் லெபனான் நாடுகளின் ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளப் போவதாக கூறப்பட்டுள்ளது. இத்தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, லெபனான் அதிபர் திரு ஜோசப் ஆன் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பேசினார். இதனையடுத்து லெபனான் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா

0: முயற்சிகளை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தானின் பலோச் மாகாணத்தில் 4 போராட்டக்காரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த அமைப்புகள் கூறியுள்ளன. எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கொலை தொடர்பான வழக்கில் மஹ்ரங் பலோச் உள்ளிட்ட 4 போராட்டக்காரர்களுக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்றும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பலூச் தேசிய முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அம்மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுவதாக பலூச் மனித உரிமை கவுன்சில் கூறியுள்ளது. காங்கோவில் 1000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு எபோலா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோயால் இதுவரை 267 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட 371 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ஷிவா நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் யுக் பிரதாப் சிங் ரத்தோட் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைபேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, 20:00. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோளம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை பாடல் ஒன்று. ஈவன் சக்கரவர்த்தி பாடியுள்ள பாடல்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: நேரம் 1 மணி. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: சிறு குறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத நிதி திட்டம் மற்றும் கடன் தொகைக்கான வட்டி உதவித்தொகை திட்டம் குறித்து சில தகவல்கள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிய அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் முக்கிய பங்காற்றுபவை சிறு குறு நிறுவனங்கள். அவற்றின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் கடன் உத்தரவாத நிதி திட்டம் என்பது சிறு குறு நிறுவனங்கள் எளிதில் கடன் பெற வழிவகை செய்கிறது. இந்த திட்டத்தை மத்திய அரசின் சிறு குறு நிறுவனங்கள் அமைச்சகம் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தில் தொழில் முனைவோர் பிணையாக எந்த ஒரு சொத்தையோ அளிக்காமல் பொதுத்துறை மட்டுமன்றி தனியார் வங்கிகளிலும் கடன் பெறலாம். அவ்வாறு வழங்கப்படும் கடனுக்கு கடன் தொகையை பொறுத்தும் பிற குறிப்பிட்ட அலகுகளின் வரையறைகளின் அடிப்படையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகைக்கு வங்கிகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. உதாரணமாக 5 லட்சம் வரை கடன்களுக்கு 85 விழுக்காடும், 5 லட்சம் முதல் 50 லட்சம் வரைக்கும் உள்ள கடன்களுக்கு 75 விழுக்காடு உத்தரவாதமும் வழங்கப்படுகிறது. பெண்களால் நடத்தப்படும் நிறுவனங்களுக்கு அதிக விழுக்காடு வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2020-21 நிதியாண்டில் மட்டும் 36,954 கோடி ரூபாய் அளவிற்கு 8.36 லட்சம் நிறுவனங்கள் இத்திட்டத்தால் பயன்பெற்றுள்ளன. இதேபோல் கடன் தொகைக்கான வட்டி உதவித்தொகை திட்டம், அதாவது இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் ஒரு உன்னத திட்டமாகும். இதன்படி உரிய GST எண் அல்லது உத்தியோக் ஆதார் எண் உள்ள சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு அவர்கள் பெறும் கடன் தொகையின் வட்டியில் 2% தள்ளுபடி தரப்படுகிறது. உதாரணமாக, ஒருவர் தன் தொழில் அபிவிருத்திக்காக 20 லட்சம் கடன் தொகையை வங்கியில் 10% வட்டியில் பெறுகிறார் என்றால் அரசு அவருக்கு 2% தள்ளுபடி அளிக்கிறது. எனவே அவர் 8% வட்டி செலுத்தினால் போதுமானது. இத்திட்டம் 1 கோடி வரைக்கான கடன்களுக்கு வழங்கப்படுகிறது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலி

ஒளிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத்.

அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: alternative croplands and protecting the interests of farmers. Union Minister of State for Minority Affairs and Minister of State for Fisheries, Animal Husbandry and Dairying, George Kurian, has resigned from the Union Council of Ministers. President Draupadi Murmu has accepted the resignation of Mr. Kurian with immediate effect. The Enforcement Directorate ED is conducting searches at 18 premises in Chennai, Tiruchirappalli, Coimbatore and Madurai in connection with the alleged teacher recruitment exam manipulation case. The ED said the action is based on an FIR registered by the Central Crime Branch in the year 2017. It added that the police had filed a charge sheet in the case in 2021. Benchmark domestic equity indices were trading around 0.7% lower in afternoon trade today. The Sensex lost 525 points to 76,570, while the Nifty shed 172 points to 23,931 when reports last came in. Sectorally, metal, IT and banking stocks led the declines, while pharma and healthcare stocks witnessed buying interest. In football, FIFA World Cup, Algeria thrashed debutants Jordan 2-1 in a Group J encounter in Santa Clara, USA today. In another match, Norway defeated Senegal 3-2 in their Group I clash today at the New York Stadium and sealed their progress into the round of 32. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: ஆகாஷ்வாணி. என்னுயிர் தோழி, இன்றைய நிகழ்ச்சியில் கவிஞரும் கதாசிரியருமான மித்ரா அழகுவேல் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் யாழினி.
3: பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது இப்போ நம்ம நிறைய பேச ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். அது வந்து நம்ம யாருக்கும் யாரும் கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு ஏதோ ஒரு ஒரு வகையில் நமக்கான சுதந்திரத்தையோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த ஒரு சுதந்திரத்தை பெண்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: இல்லை, முதல் ஒரு சுதந்திரத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறதே அதில் எனக்கு உடன்படல. சுதந்திரம் அதெல்லாம் நான் எப்படி இருக்கிற ஆசைப்படுறேனோ அப்படி நான் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சுதந்திரம். எனக்கு என்னமோ ஒரு பொருளை வந்து கொடுத்தது மாதிரி நீ அப்பா அம்மா நமக்கு சொல்லுவாங்க, கார் வாங்கிட்டு வச்சிருங்க, உடைக்காம விளாடணும். அப்படி பண்ண முடியாது. நீ வாங்கி கொடுத்துறேன்னா அது அதோடது, அது என்ன வேணா பண்ணும், உடைக்க கூட செய்யும் தான். அப்படி இருக்குல்ல.
3: இப்போ வந்துட்டு நீங்க உங்களோட கவிதைகள்ல இல்லை சிறுகதைகள் எல்லாத்தையும் நீ நம்ம இப்ப எழுத நினைக்கக்கூடிய சில உலகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்க இன்னும் தொட்டிராத இல்லது நான் வந்து எழுதணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த உலகம் எதுவாக இருக்கிறது? இப்போ ரைட்டர் சில பேர் நம்ம பார்க்கும்போது அவங்க இது நான் இன்னும் எழுதவே இல்லை, என்னோட எழுத்துல எனக்கு கொண்டு வரல, இல்லை இந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் இன்னும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி
4: கமலாதாஸ் மாதிரி பெண்களோட காதல்களை பத்தி எழுதணும்னு ஆசை. எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாம நம்மளை யாருன்னா வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்லாம் வந்து நினைக்காம நம்ம டே டு டே நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ என்னெல்லாம் பண்றோமோ அது எல்லாத்தையும் வந்து எழுதணும்னு ஆசை. அதை கண்டிப்பா எழுதுவேன்.
3: இப்போ நீங்கள் இலக்கியத்துறையில் இப்போ எழுதுறது அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ வர ஜெனரேஷன் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, புத்தகங்கள் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் பார்க்க அப்சர்வ் பண்ண வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கா, இல்லை முன்னைய விட இப்போ நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
4: அந்த விஷயங்கள் வந்து எனக்கு நிஜமாக தெரியல. நம்ம நம்ம பார்க்குற ஒரு ஸ்மால் க்ரௌடை வச்சு நம்ம அதை எப்படி எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் என்னென்னா எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னா, நம்ம புத்தகம் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் நம்மளை துரத்தி அடிப்பாங்க, படிக்காமல் எதுக்கு புத்தகம் படிச்சுட்டு இருக்க, நீ புத்தகம் படித்தா கெட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லி. ஸோ அங்கேருந்தால் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா புத்தகம் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுற காலகட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து எப்படியா இருந்தாலும் சரியான பதில போவாங்கன்னு நம்ம வேண்டிதான்.
3: எனக்கு
4: ரொம்ப அதை பத்தி கவலைப்படுறதுக்கோ இல்ல அதுல ரொம்ப யோசிக்கிறதுக்கோ எதுவும் இல்லைன்னு நம்புறேன்.
3: அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா இப்போ நிறைய பேர் கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்துட்டு நான் பார்க்குற வகையில் என்னன்னா புத்தகங்களே படிக்காம நிறைய பேர் அவங்களுக்கு தோன்றதெல்லாம் எழுதுறது கிறுக்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் உங்க அளவில் எந்த ஒரு கவிதை முன்னாடி நம்முடைய முன்னோடிகளினுடைய கவிதைகளையோ அதை பத்தி எதுவுமே படிக்காம ஒரு கவிதை எழுதுறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவில் சரியா இருக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்று அவங்க எழுதுறது நிறைய பேர் அது கவிதையா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாத ஒரு சூழல் அதான்.

0: வந்து எழுதுறாங்க, அது எழுதிறது கவிதை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இப்படி படிக்காம ஒரு விஷயத்த நம்ம எழுதுறது அப்படிங்கிறது எந்த அளவுல சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: சினிமாவில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே தான் வந்து நம்ம இலக்கியத்துலேயும் வந்து பொருத்தி பார்க்கணும். நம்ம வந்து என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது உங்களோட பேட்டர்னை உங்களோட கிராஃப்டை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதே தவிர எது நல்ல கவிதைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எழுதுறது கவிதையே இல்லையான்னு வந்து நம்மளுக்கு தெரியும். நீங்கள் நல்லா வாசிக்க வாசிக்க என்ன ஆகுனா உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா நீங்கள் நல்ல, இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் நல்ல ஃபுட்டை வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களால் ஒரு மோசமான ஃபுட்டை சமைக்க முடியாது. ஆப்வியஸாக வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் அதிகமாகும். ஸோ அது வந்து நம்ம எழுதுறதுக்கு யாருக்கு வேணாலும் உரிமை இருக்குங்க, எனக்கு தோன்றதா யாரு வேணாலும் எழுதலாம்னு வைங்களேன், அது பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் வந்து ஒரு சமூகத்துக்கிட்ட அதை புத்தகமாக போட்டு அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப ஏன்னா ஒரு குறைந்தபட்ச பொறுப்புணர்வு வந்து நம்மளுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா புத்தகத்தை வாங்குற ஒரு வாசகர் வந்து அவரோட பணத்தை செலவு பண்ணி அதை வாங்க போறாரு, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து செலவு பண்ணி அதை வாசிக்க போறாரு. அவர் அதை வாசிச்சு சே இவனுக்கு கவிதை எழுத வரல அப்படின்னு நினைக்கிறதுக்காக அவங்க அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ அதனால குறைந்தபட்சம் என்னன்னா இப்ப நம்ம டிரைவ் பண்றதுக்கு போறோம், நான் வந்து இல்ல நான் டிவியில பாத்திருக்கேன் நான் டிரைவ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு போய் வண்டி எடுத்துருவோமா? எடுக்க மாட்டோம்ல. அதுக்கு ஒரு எல்லா விஷயத்துக்குமே வந்து பயிற்சி வந்து தேவைப்படுது. பயிற்சிங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் அது என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். எனக்கு கார் ஓட்ட தெரியுங்கிறதுக்காக நான் போய் கப்பல் ஓட்ட முடியாது இல்லையா. ஸோ அதனால அந்த நல்ல கவிதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது, நல்ல எழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது நம்ம இலக்கியத்தை வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையாவே வந்து எழுதுறதுக்கான முதல் படிங்கிறது வாசிக்கிறது தான், சினிமா எடுக்கிறதுக்கான முதல் படி வந்து சினிமா பார்க்கறது தான், வேற எதுவுமே இல்லை.

0: நம்ம இவ்வளோ நேரம் இப்போ இலக்கியம் சார்ந்தவங்களோட நிறைய விஷயங்கள் நான் பேசணும். இப்போ வந்து மீடியா சார்ந்து நான் சிலதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியா அப்படிங்கிறது பெண்களுக்கு பொதுவான ஒரு பிம்பம் என்னென்னா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு துறை அப்படின்ற ஒரு போக்கு இருக்குது. ஆனாலும் பார்க்கும்போது அதிலும் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்த நிறைய இயக்குநர்கள் அப்படிங்கிற பெண் இயக்குநர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. எல்லா ஒரு அதில் வந்து சாதித்த பெண்களும் இருக்காங்க. ஆனால் அது யாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்கிற மாதிரி தெரியல. நிறைய பேர் இன்னும் அந்த ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு இது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இப்ப இந்த ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை பெண்களுக்கு உண்மையாகவே இந்த ஃபீல்ட்ல அவங்களுடைய காலத்துக்குமான ஒரு ஒரு அவங்களோட ஒரு கெரியரா சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இடம் அப்படிங்கறது எந்த அளவுல இருக்கு?
1: நம்ம எதை வந்து நீ பெண்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம், எந்த வேலையை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம்? எதுவுமே கிடையாது. அதை தாண்டி வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து போராடிட்டுதான் இருக்கும். அதை உனக்கு பிடிச்ச இடத்துல போராடலாமே, அதை தான் நான் சொல்றேன். இப்ப எனக்கு வந்து மீடியா, எனக்கு எழுதுறது பிடிச்சிருக்கு, இல்ல எனக்கு வந்து மீடியால் இருக்கிறது சினிமாவில் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, பட் அதுல பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்காக நான் ஐடி வேலைக்கு போறேன். ஐடி வேலையிலயும் உனக்கு பாதுகாப்பு இல்ல. அப்ப நீ உனக்கு பிடிக்காத பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கிறது, உனக்கு பிடிச்ச பாதுகாப்பு இல்லாத இடத்துல இரு, உனக்கு தெரியும் நீ எப்படி உன்னை சர்வே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் நான் யோசிக்கிறேன்.
0: என்னன்னா
1: நம்ம சொசைட்டி வந்து சொல்லுது இல்ல, அது வந்து என்னன்னா சினிமாவும் மீடியாவும் வந்து உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும். நிறைய ஷிஃப்ட் மாறும், நீங்க டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. உங்களால ஒரு ஆர்கனைஸ்டு உமனா இருக்க முடியாது. நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு இருக்கிற மாதிரி சமூகத்தோட கண்ணில் வந்து தெரியும். அதனாலதான் அவங்க வேண்டான்னு சொல்றாங்க. பாதுகாப்பு கவலை கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு தெரியுங்க நம்மளுக்கு எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும்னு வந்து நம்மளுக்கு தெரியும். யார் எப்படி நம்மகிட்ட பேசுறாங்க செய்யறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நமக்கு தெரியாதுன்னு தான் சொன்னா அது பொய் தான் அது.
0: ஓகே, ஒருவேளை நீங்க நம்ம இவ்வளவு தூரம் ஒரு பெண் இப்படி நடந்துக்கணும் இல்ல ஒரு பெண் இப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வளர்ப்புலே எல்லாமே என்ன வரைக்குமே ஒரு பெண் வந்து இப்படி உட்காரக்கூடாது, இப்படி இப்படி செய்யக்கூடாது, இல்ல இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு வளர்ப்புலே எல்லாமே வளர்ந்து, ஏன்னா அப்படிதான் சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. ஒருவேளை அப்படிங்கிறத தாண்டி ஒருவேளை ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை நீங்க வந்துட்டு அறிமுகம் செய்யணும், இல்ல ஒரு பெண் ஒரு ஒரு ஒரு ஆணா நீங்க இப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து எத்தனை பேர் சொல்லியிருக்காங்களோ, எந்த அளவுல சொல்லியிருக்காங்களோ அப்படிங்கறது தெரியல. ஒருவேளை உங்களோட ஒரு கண்ணோட்டத்தில் இருந்த ஒரு ஆணுக்கு ஒரு ஆணா நீங்க இப்படி இருக்கும்போது நிச்சயமா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்துல ஒரு, ஏன்னா ஒரு ஆண் பார்வையிலிருந்து பெண் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துங்கிறத தாண்டி ஒரு பெண் பார்வையிலிருந்து ஒரு ஆண் நீங்க இப்படி இருந்தாவது இப்படி இப்படி இருந்தா

0: சரியா இருக்கும் அப்படின்னு தான் நீங்க என்ன சொல்வீங்க?
1: ஆண்கள் வந்து பெண்களை நம்ம போக்கில் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம போக்கில் வந்து விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம ஒரு அன்பு அவங்களுக்கு கொடுப்போம்ல, அது பயங்கரமாக இருக்கும். அவங்களால அதிலிருந்து வந்து மீள முடியாது. இப்போ நீங்கள் எங்களை அடக்கி வச்சுருக்கிறதுனால நாங்கள் ஒரு அன்பு உங்களுக்கு கொடுக்கறத நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, அது அன்பே கிடையாது, அது வந்து ஒரு பாவனை. நீங்கள் வந்து எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறப்போ, நம்மளை நம்ம போக்கில் விடுறப்போ, நம்மளை உண்மையாகவே நம்ம மேலே அன்பு செலுத்துறப்போ நம்ம ஒரு அன்பை திருப்பி கொடுப்போம்ல, அதை பார்த்துட்டா உங்களுக்கு தோணாது ஃபஸ்ட்டு. அதை மட்டும்தான் நான் சொல்ல நினைக்கிறேன். மற்றபடி வீட்டில் பெண்கள் எப்படி இருக்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தரத விட நம்ம போதிக்க வேண்டியது அர்த்தம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து செல்ஃப் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பிரச்சனை தராத உங்களோட சந்தோஷம் எதுவாக இருக்கோ அதை நோக்கி போங்க, அதை பண்ணுங்கள், அவ்வளோதான் வாழ்க்கை. பட் என்னென்னா எல்லாத்துக்கும் அந்த ப்ரிவிலேஜ் வந்து கிடைக்காது. இப்போ நான் சொல்லுவேன், நான் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் வந்து மணாலிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னா அது அதெல்லாம் எல்லா நாளையும் பண்ண முடியாது. பட் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கு. இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஸ்டில் இந்த பிரச்சனை எக்ஸிஸ்டிங்கான்னு எல்லோரும் கேட்பாங்க, பட் ஸ்டில் எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்குது. நிறைய பொண்ணுங்க வந்து கல்யாணிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் மறந்துட்டு ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதை சமைச்சு போட்டுட்ருக்காங்கல்ல, அங்கேருந்து ஆரம்பிங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு உப்புமா பிடிக்குன்னா ஒரு நாள் உப்புமா சாப்பிடுங்க, அது அதனால் என்ன மாறி இருப்போது, ஒன்றுமே வந்து மாறப்போகிறதில்லல்ல. ஸோ எண்ட் ஆஃப் தே ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு 40-50 வருஷம் வந்து ஒருத்தரோட வந்து வாழ போகிறோம் அப்படிங்கிறப்ப ஒருத்தருக்கு வந்து சந்தோஷமாக இருங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா, யார் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, யார் டாமினண்ட்டாக இருக்கிறது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ட்ராவல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா போகிறோம், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்து சந்தோஷமாக போவோம் அப்படின்னு நினச்சிட்டாலே பாதி பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
0: ஸோ நிஜமா அது ரொம்ப அழகான ஒரு ஒரு விளக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நிறைய பேர் அது அந்த ஒரு விஷயத்துல இருந்து யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை, அந்த ஒரு கோணத்துல இருந்து யாரும் அணுகிறது இல்லை அப்படிங்கிறது.

0: ஸோ ஒருவேளை இப்போ பெண்ணுக்கு நீங்கள் ஏதாச்சும் சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா, இல்லை ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒருவேளை இப்படி இருக்கிற பட்சத்தில் அது உங்களுக்கான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும், இல்லை உங்களுக்கான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அழகானதாக மாறும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் ஏதாச்சும் இருந்ததுன்னா, நீங்கள் பெண்களுக்கு அப்படி சொல்கிற ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா?
1: நம்மளுக்கு வந்து வழக்கமாக நம்மளுக்கு என்ன சொல்லி வளர்த்துவாங்க, நம்ம இந்திய சமூகத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வெளில இருக்கான்னு எனக்கு தெரியல, என்ன சொல்லி வளர்த்துவாங்கன்னா நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறது வந்து தப்புன்னு சொல்லி வளர்த்துவாங்க. இப்போ நம்ம ஒரு பொண்ணாக இருக்கிறோம் அப்படின்னா, நீ உன்னோட சந்தோஷங்களை உன்னோட டிமாண்ட்ஸை வந்து நீ ப்ரையாரிட்டிஸ் பண்ணக்கூடாது. நீ அடுத்தவங்களுக்கு என்ன வேணும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சதை நீ செய்யணும், உன் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை நீ பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதை செய்யணும், மாமனார் மாமியாருக்கு கௌரவத்துக்கு பங்கு வராம நீ நடந்துக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்க்குறப்ப வந்து என்னன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எதையுமே பண்ணியிருக்க மாட்டோம், மறந்தே போயிருப்போம். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்மளுக்கு என்ன வரும் வராது எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாது. நான் பெண்களுக்கு சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, தியாகி பட்டம் வாங்கி நம்ம ஒன்றுமே சாதிக்க போகிறதில்ல, கொஞ்சம் செல்ஃபிஷாக இருங்க, அதில் தப்பு கிடையாது. கொஞ்சம் உங்களுக்காக பேசுங்க, கொஞ்சம் நம்மளுக்காக நம்ம பேசாட்டி யாருமே பேச மாட்டாங்கல்ல, கொஞ்சம் நான் உங்களுக்காக பேசுங்க, கொஞ்சம் வந்து செல்ஃபிஷாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை வந்து செய்யுங்க, அது தர சந்தோஷம் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நான் உடனே வந்து வீட்டை விட்டு வெளில போய் எல்லோரும் புது வாழ்க்கை ஆரம்பிங்க அப்படிலாம் சொல்லலை, சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரி பண்ண ஆரம்பிங்க. செல்ஃபிஷாக இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய கொலை குற்றம்லாம் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம சுற்றி இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஐயோ இதை வேறு செய்ய வேண்டியது இருக்குது, நமக்கு பிடிக்காத செய்கிறோம் அப்படின்னு சலிச்சிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறக்கும், கொஞ்சம் ஒரு மிட்பாத்தை வந்து பிடிச்சி நம்மளும் சந்தோஷமாக இருந்தால் அடுத்தவங்க இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன்.
0: இப்போ இலக்கியம், பொதுவாகவே இலக்கியம் சினிமா, நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு மனித மனங்களோடு பேசக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து பயணிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றுறது இலக்கியம்னாலையும் முடியும், ஒரு பெரிய திரைப்படங்களாலும் முடியும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு பெண்ணாக நான் இலக்கியத்தை அணுகிறது அப்படிங்கிறது எனக்கு என்ன அளவில் அது வந்து ஒரு ஒரு வேறு ஒரு மாதிரியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காலம் காலமாக ஒரு பெண் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நான் ஒரு இலக்கியத்தை அணுகும்போது அதை படிக்கும்போது அது எனக்கு திறக்கிற வெளி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருசு, அது எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. இப்போ ஒருவேளை இலக்கியத்தை நீங்கள் இலக்கியமோ இல்லை அதுக்கரமாக இப்போ திரை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அந்த இலக்கியம் உங்களுக்குள் ஏற்படுத்தின ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் எதுவாக உணர்றீங்க? இல்லை ஒருவேளை இந்த இலக்கியம் இது நீங்கள் நம்ம பண்ணும்போது இது நிச்சயமாக இப்படியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா எதுவாக இருக்கும்?
1: எனக்கு இலக்கியம் வந்து முதன்மையாக வந்து எனக்கு அறத்தை தான் போதிச்சுது. எந்த திரையும் வந்து அதை பெரிய அளவில் கொண்டு போதான்னு எனக்கு தெரியல. பட் என்ன, இலக்கியம் வந்து எனக்கு என்னென்னா, ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் வந்து தன் வாழ்நாளில் எதை அடைய வந்து அவன் இது பண்ணுறான், அது எப்படி அடையணும்,

ஒரு மனிதனோட செயல்கள் வந்து அடுத்தவங்களை எப்படி வந்து பாதிக்குது, எப்படி வந்து இது பண்ணுது, எப்படி நம்ம அறத்தோடு நடந்துக்கணும், அதை வந்து இலக்கியம் எனக்கு போதிச்சுது. அதை நான் வந்து என்னால் முடிந்த அளவுக்கு வந்து திரையில் கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். என்னால் வந்து எவ்வளோ நல்லா இல்லாத ஒரு சீனை கூட நான் எழுதுவேன், நான் எழுத மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். பட் என்னென்னா, ஒரு அறம் தவறிய ஒரு நாயகர்களையோ நாயகியையோ வந்து நான் எழுத மாட்டேன். ஏன்னா அந்த பொறுப்பும் கடமையும் வந்து எனக்கு இருக்கிறதா வந்து நினைக்கிறேன். அந்த அந்த பொறுப்பை வந்து எனக்கு இலக்கியம் தான் கொடுத்துச்சு. மேபி நான் இலக்கியமே தெரியாமல் நான் திரைத்துறைக்கு வந்து போயிருந்தேன் அப்படின்னா நான் வேறையாக இருந்து வந்திருக்கலாம். ஸோ இப்போ நான் அடிப்படையில் வந்து ஒரு நல்ல மனுஷியாக இருக்கேன் அப்படின்னா அது இலக்கியம் தந்தது தான். பட் இலக்கியம் படிக்கிற எல்லாருக்கும் வந்து அது அப்படி கணிஞ்சு வருதான்னு எனக்கு தெரில. ஏன்னா இலக்கியம் வந்து என்னென்னா நம்மளோட பெர்செப்ஷன்ஸை வந்து மாற்றும். அதுக்கு நம்ம வேலை செய்யணும் ஆக்சுவலாக. இப்போ ஒரு விஷயத்தை வந்து சாதாரணமாக ஒருத்தவங்க பார்க்குறதுக்கும் ஒரு இலக்கியத்தில் வந்து அதை அணுகிறதுக்கும் ஒரு நாவல்லையே வந்து என்னென்னா ஒரே விஷயத்த பல்வேறு விதமான பெர்செப்ஷன்ஸில் வந்து அணுகியிருப்பாங்க. ஓ இதை இப்படியும் பார்க்கலாமா, இதை இப்படியும் பார்க்கலாமா, இதை இப்படியும் பார்க்கலாமா, அப்போ எது கரெக்டு, இப்போ எது வந்து கரெக்டான நோக்கத்தோடு இருக்குது, எது கரெக்டாக முடியுது, அப்போ அதுதான் கரெக்ட். அப்போ இந்த அதே மாதிரி நமக்கு நடக்கிறப்போ இதை நம்ம எப்படியெல்லாம் பார்க்கறதுக்கான பெர்செப்ஷன்ஸ் இருக்குது, அதில் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பண்ணி என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ என்னால் ஒரு ஒரு விஷயத்தில் சின்ன தப்பாக ஒன்று இருக்குது அப்படின்னா கூட கரெக்டாக ஸ்பாட் பண்ண முடியும் என்னால். அந்த ஒரு திறனை வந்து எனக்கு இலக்கியம் கொடுத்தது.

0: இப்போ நிறைவாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்களுடைய கவிதைகளோட இந்த ஒரு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு பிடித்த, நீங்கள் எழுதினதில் உங்களுக்கு பிடித்த ஏதாச்சும் ஒரு இரண்டு கவிதைகள் எங்களுக்காக, நேர்களுக்காக நீங்கள் வாசித்து காட்டணும்னு நான் நினைக்கிறேன்.
1: ரெண்டு கவிதை. முதல் கவிதை, ஆற்று நீர் அடித்து அடித்து தூள் தூளாகி போன கற்கள் என மனதில் தங்கியுள்ளன சில சொற்கள். கரையில் புதைத்து வைத்த முட்டைகளின் நினைவுடனேயே கடலில் சுற்றும் ஆமை நான். என் முட்டைகள் கண்டிப்பாக பொரிந்தாகும் என்பது விதி. கரிய நாக்குகளால் நெருப்பை கக்கும் புது சாலையில் வேண்டுமென்றே விழுந்து துடிதுடித்து மரணிக்கும் பறவையின் வயிற்றிலிருந்து தெறிக்கும் நெல்மணிகள் யாரோ விதைத்த சொற்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் எதனிடமிருந்தும் எதுவும் தப்பாது. உனை நோக்கி நீள்கின்ற கைகள் சென்ற நூற்றாண்டு தொட்டு நீண்டு கொண்டிருப்பவை. உன்னை சுற்றி சுற்றி துன்புறு சொற்கள் உன்னாலேயே சொல்லப்பட்டவை. இதற்கு வேறு வழியே இல்லையா? இருக்கிறது, சொற்களை கைவிடாதிருங்கள். அடுத்து, எல்லா சமயங்களிலும் நம்மை தேடி வருவதில்லை மாற்றங்கள். அதற்காக நாம் கால் கடுக்க கண்டங்களை தாண்டி நடக்க வேண்டியிருக்கிறது. சுற்றிலும் ஒரு கூட்டை கட்டி அதற்குள்ளேயே அடைந்திருக்க வேண்டியிருக்கிறது. நகங்களையும் இறகுகளையும் பல்லை கடித்து கொண்டு நாமே பிடுங்கி எறிய வேண்டியிருக்கிறது. ஆயிரக்கணக்கான வருடங்கள் மண்ணுக்கடியில் மழுங்கி கிடக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் தங்கள் நிறங்களை இழந்து இழந்து மீட்கும் பூனாரைகள் எதனில் இழந்து எவற்றிடமிருந்து பெற்றிருக்கும்? பழமைக்கு திரும்பும் பாதையெங்கும் பூத்திருக்கின்றன கள்ளிச்செடிகள். கடந்து வந்த பாலையை மற்றொரு முறை திரும்பி பார்க்கத்தான் வேண்டுமா? அங்கு தொலைத்தது ஒற்றை செருப்பாகவோ ஒன்றுக்கும் உதவாத காகிதமாகவோ சிறுக சிறுக சேர்த்த தூய அன்பாகவோ கூட இருக்கலாம். ஆனால் நீண்ட யாத்திரைக்கு பின் மீண்டும் வீடு நோக்கி திரும்புபவர்களின் யாத்திரைகள் எப்போதும் தொடங்கப் போவதே இல்லை.
0: இவ்வளவு நேரம் ஒரு வித்தியாசமான ஒரு டாக் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க வந்து பாராட்டாவே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, பொதுவான ஒரு சிந்தனையில இருந்து தாண்டி ஒரு ரியாலிட்டியை வந்து இதுதான் அப்படின்னு பேசுறது அப்படிங்கறது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அது இந்த நீ நிகழ்ச்சியில நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட பேசுறது. அதே மாதிரி உங்களோட பயணம் அப்படிங்கறது இன்னும் நல்லா இருந்தது. நிச்சயமா அவர் கேட்கிற நிறைய பேர் நிச்சயமா இது மூலமா ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு வரும். கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு பாதையை இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எடுக்கிற முடிவு நான் எடுக்கிறது அப்படிங்கும் போது அது வந்து சரியா இருந்தாலும் சரி தவறா இருந்தாலும் சரி அது அவங்களுக்கான ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு விஷயம் அது வந்து. ஆனா நம்மளுடைய தப்புக்கோ இல்ல நம்மளுடைய பாராட்டுக்கோ நம்மளே பொறுப்பு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். சோ இதுல இருந்து நான் அதை சொல்லும் போது நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. சோ நிச்சயமா இதுல கண்டிப்பா ஒருவேளை இந்த ஒரு வார்த்தைகளுக்காக இயங்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்காக இந்த ஒரு வார்த்தைகள் நிச்சயமா சேர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இவ்வளவு நேரம் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேர்கள் கிட்ட இவ்வளவு நிறைய விஷயங்கள் பேசினது, இலக்கியம் சார்ந்து திரை சார்ந்து நீங்க பேசினது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஓகே, சோ அதனால என்னுடைய சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தது.
1: நன்றி அழினி. நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது கவிஞரும் கதாசிரியருமான

0: அழகுவேல் அவர்களுடனான நேர்காணல். உடன் உரையாடியவர் யாழினி.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேகா அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேகா அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை வழங்கிய முதலமைச்சர், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று உறுதிபட கூறினார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை தமிழக அரசு எதிர்க்காது என்றும், மாநிலத்தின் வளர்ச்சிதான் அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் குறிப்பிட்டார். மக்கள் வரிவணத்தில் ஊழல் நடைபெறாது என்று கூறிய அவர், ஊழல் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். சமூக நீதி பற்றி தெரிவித்த முதலமைச்சர், தமது அரசில் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த 8 பேர் அமைச்சர்களாக உள்ளனர் என்றும், 4 பெண் அமைச்சர்கள் உள்ளதாகவும் கூறினார். அண்டை மாநிலங்களுடன் நட்புறவு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் நடமாட்ட பிரச்சினைகள் நீண்ட நாட்களாக இருப்பதாகவும், இவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும் என்றும் கூறினார். நீட் தேர்வை கைவிட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணாக்கர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இருமொழி கொள்கையை அரசு உறுதியாக கடைபிடிக்க என்றார். மின்வெட்டு குறித்து பேசிய முதலமைச்சர், கடந்த கால அரசின் நிர்வாக கோளாறே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். தற்போது மின் விநியோக நடைமுறைகள் முழுவீச்சில் கண்காணிக்கப்படுவதாகவும், விரைவில் மின்வெட்டு அறவே நீக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து பயணித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். கட்சிகள் கொள்கைகளால் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தமது அரசின் கீழ் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறிய முதலமைச்சர், லஞ்சம் இல்லா அரசமைப்பை கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்.
1: பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ரூபாய் 2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது, ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் 2.0 நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது, லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
0: இதனிடையே முதலமைச்சர் தமது பதிலுரையின் போது, முந்தைய ஆட்சியில் டாஸ்மாக்

பணம் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டதாகவும் அந்த பணம் தற்போது கஜானாவிற்கு திருப்பி விடப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சரின் இந்த கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டிற்கு தகுந்த ஆதாரத்தை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது பேசிய பேரவைத் தலைவர், முதலமைச்சர் பேசி முடிந்ததும் எதிர்க்கட்சி தலைவருக்கு கண்டிப்பாக பேச அனுமதி அளிக்கப்படும் என்றார். இதனை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமாக குரல் எழுப்பினர். அவை முன்னவர் திரு செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பேரவைத் தலைவரின் அறிவிப்பை ஏற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும், முதலமைச்சர் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம் என்றும் கூறினர். ஆனால் உடனடியாக பதிலளிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரி கூச்சலில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்படாததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், சட்டப்பேரவையில் உள்ள விதிகளுக்கு ஏற்பவே தம்மை பேச அனுமதிக்குமாறு கோரியதாகவும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவர் குறை கூறினார். மக்களின் குரலாக தாம் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி மாநில அரசை வலியுறுத்தி இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கைகளில் திருவோடை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று நெமிலி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேர்தலின் போது தாவேக அரசு பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக வழங்கிய வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி வட்டாட்சியரிடம் விவசாயிகள் மனுக்களை வழங்கினர். ஆசிரியர் தேர்வு வாரிய முறைகேடுகள் தொடர்பாக சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய பகுதிகளில் உள்ள 18 வளாகங்களில் அமலாக்கத்துறை இயக்குநரகம் சோதனைகளில் ஈடுபட்டுள்ளது. 2017 பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்க இயக்குநரகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்கான குற்றப்பத்திரிகை கடந்த 2021 தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். 2 பத்ம விபூஷன், 7 பத்ம பூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோர் இவ்விருதுகளை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெறுகின்றனர். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு மூலம் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்த கூட்டமைப்பின் ஏல இணையதளமான nafex.in ஐ துவக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசின் சீரிய தலைமையில் நாடு வளர்ச்சியுடனும் வளத்துடனும் துரிதமாக முன்னேறுவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். புதுடெல்லியில் இன்று அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியான ஜாமிசன் கிரேவ், இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கர் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதள பதிவில் திரு பியூஷ் கோயல் இவ்வாறு கூறியுள்ளார். மத்திய சிறுபான்மையின விவகாரம், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். 2026-27 சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெறும் விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்பிக்கலாம் என்று

0: திராவிட நல இயக்குநரகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி சாலையோர வனப்பகுதிகளில் கழுதை புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் பன்னாரி வனப்பகுதியில் பன்னாரி அம்மன் கோவில் அருகே நள்ளிரவில் சாலையோரத்தில் வனப்பகுதியை ஒட்டி ஒரு தெருநாய் இறந்து கிடந்தது. நாயின் உடலை ஒரு இடத்தில் வைத்து கழுதை புலி உண்ணத் தொடங்கிய போது அங்கு மேலும் ஒரு கழுதை புலி வந்து இரு கழுதை புலிகளும் சேர்ந்து இறந்த நாயின் உடலில் இருந்த இறைச்சியை உண்டது. இதனை கண்ட பயணிகள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் வனவிலங்குகள் அருகே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினர். ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி நேரடி சேர்க்கை நடைபெறுவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55, 10 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு 100.1 மெகாஹெட்ஸ் எஃப்எம் கோல்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் கண் தந்திர அரங்கில் நடைபெறவுள்ள குடிமக்கள் விருது வழங்கும் விழாவில் பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்கவிருக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

101.4 எஃப்எம் ரெயின்போவில் இன்று இரவு 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேர்களே, இன்று 7 மணிக்கு இதே அலைவரிசையில் சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர். ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் முதற்பகுதி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி

இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: awards during second round of civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Home Minister Amit Shah says Shyama Prasad Mukherjee's dream realized with abrogation of Article 370. National Security Advisor Ajit Doval says opening of Strait of Hormuz will strengthen energy security around the world. Enforcement Directorate conducts searches at 18 places in Tamil Nadu in connection with alleged teacher recruitment exam manipulation case. Lionel Messi becomes the highest goal scorer in FIFA World Cup history, leads Argentina into knockout stage. And in hockey, India to face Pakistan in opening match of FIH Pro League in London today. With that, we end the midday news.
1: நேரம் 2:15 5 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைகாணத்தில் முதலில் கேட்கலாம் சித் ஸ்ரீராம் குரலில் ஒலிக்கப் போகும் பாடலின் படம் டெட்டி.

0: நேரம் 2:40.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
2: சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் யக்ஷ பிரஸ்னம் நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத பேராசிரியர் எஸ் வேணுகோபாலன் அவர்கள்.
3: ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தாக என்று பகவத்கீதையிலே கூறும். அப்போ சத்வத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையானது நம்மை காட்டிலும் மேலே இருக்கக்கூடியதான ஒரு நிலை. மத்தியே திஷ்டந்தி ராஜசாக, நடுவிலே இருப்பவர்கள் மனிதர்கள் பூமி. அதமா ராட்சசாக, கீழே இருப்பவர்கள் ராட்சசர்கள் அரக்கர்கள். அதாவது நமக்கு மேலே பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், ஜனோலோகம், தபோலோகம், பிரம்மலோகம் என்று 7 உலகங்கள் உள்ளன. நமக்கு பூலோகத்திலே அடிப்படையிலே நடுவிலே நாம் இருக்கின்றோம். நமக்கு கீழே அத்தல, வித்தல, சுத்தல, ரசாத்தல, தலாத்தல, மகாத்தல, பாத்தாள என்று 7 விதமான நரகங்கள் இருக்கின்றன. அவை பாத்தாள் லோகங்கள், கீழே இருப்பவைகள். அங்குதான் கொடிய விஷப்பாம்புகள், அரக்கர்கள், ராட்சசர்கள் இவர்களெல்லாம் வசிக்கக்கூடியது. எண்ணத்திலுமே கீழே இருப்பவர்கள் அரக்க குணத்தையும், நடுவிலே மாடரேட்டாக இருப்பவர்கள் மனித தன்மையையும், மேலான குணத்தை கொண்டவர்கள் தேவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். ஆக இந்த யக்ஷர்கள் என்பவர்கள் யார் என்று பார்த்தோமானால், தேவர்கள் என்ற வகையிலேயே பல்வேறு படிகளிலே இருக்கக்கூடிய பல்வேறு விதத்தவர்கள். யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புரர்கள், வித்யாதரர்கள் என்று பல்வேறு நிலைகளிலே தேவர்கள் மேல் படியில் நின்றால் அதற்கு கீழே 5வது 6வது படியிலே இருப்பவர்கள் யக்ஷர்கள். அவர்களும் நல்லவர்கள்தான், தேவ குலத்தைச் சேர்ந்தவர்கள்தான். ஆனால் தேவர்களுக்கு நிகரானவர்களாக அவர்கள் ஆக மாட்டார்கள். அதே மாதிரி கீழேயும் பார்க்கும்போது ராட்சசர்கள் வேற, அரக்கர்கள் வேற, தானவர்கள் வேற, அதுலேயும் பல்வேறு விதமான படிகள் உள்ளன. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த யக்ஷன் எனப்படுபவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை வழங்கியிருக்கின்றான். அது என்ன பாடம் என்று கேட்டால், யாரையுமே உருவு கண்டு நாம் எள்ளி நகையாடல் கூடாது என்ற ஒரு பெரிய கருத்தை இங்கு வலியுறுத்துகிறது சாஸ்திரம். அந்த யுதிஷ்டிரராகட்டும், பஞ்ச பாண்டவர்களாக இருக்கட்டும், மிகவும் உயர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் தாகத்தினால் சிரமப்பட்டு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா என்று அவர்கள் ஏங்கி நிற்கும் பொழுது, ஒரு அசரீரியின் மூலமாக யக்ஷன் கேட்கும்போது அதை அவர்கள் அலட்சியம் செய்து அதை தட்டி கழித்து, இது என்ன பெருசு, நான் தண்ணியை கொடுத்து விட்டு இந்த கேள்விக்கு பதில் கூறுகிறேனே என்று அந்த கேள்வியை கேட்பவரை மதிக்காமல் அவர்கள் தண்ணியிலே வாயை வைத்ததினாலே அந்த சாபத்தினால் அவர்கள் மயங்கி விழுந்து இறந்து போட்டார்கள். ஒவ்வொருவராக முதலிலே சகதேவன் வருகிறான், அவன் தண்ணியை அருந்தி கீழே விழுகிறான். அவன் வராததை கண்டு தர்மர் நகுலனை அனுப்புகிறார். அவனும் இதே போன்று அசட்டை செய்து யக்ஷனுடைய அந்த கேள்விக்கு பதில் கூறாமல், அவனது அந்த கோரிக்கையை செவி மாட்டாமல் அவரும் நீரை அருந்த போய் கீழே விழுகிறான். அதன் பிறகு பீமன், அர்ஜுனன் என்று 4 பேரும் ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக கீழே விழுந்த பின் தர்மபுத்திரருக்கு உரைக்கிறது, ஆஹா, இவர்கள் அனைவரும் தவறிழைத்து இருக்கிறார்கள். கேட்பவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாம் மற்றவரை பார்த்து அவர் நமக்கு இணையானவர் அல்ல என்று அவரை நாம் மட்டம் தட்டி, அவருக்கு நாம் உருவத்தை பார்த்து கேலி செய்வதோ, ஒருவருடைய அமைப்பை பார்த்து நாம் கிண்டலோ கேலியோ அவமரியாதையோ செய்யும்போது அது நமக்கு பெரிய துன்பத்தை விளைத்து விடுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுவதை நாம் இன்றும் காண்கிறோம். அன்றும் அந்த பஞ்ச பாண்டவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அந்த யக்ஷனிடத்திலே அவர்கள் காட்டிய அவமரியாதை தான். பிரஷ்னம் என்றது என்ன என்று பார்த்தால் அது கேள்வி. ஏன் என்ற கேள்வி இன்று கேட்காமல் வார்த்தை இல்லை என்று சொல்வார்கள் இல்லையா. அப்போ

கேள்வி கேட்பது என்பது நமக்கு மிகவும் முக்கியமானது. கல்வி கேள்விகளிலே இவர் சிறந்தவர் என்று நாம் ஒருவரை கூறுவோம். நன்றாக படித்திருக்கலாம், அவர் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்று கூறுவார்கள். என்னதான் நாம் புஸ்தகங்களையும் பாடங்களையும் படித்திருந்தாலும் பெரியவர்கள் சொல்ல கேட்க வேண்டும். அதுதான் இன்றைய சாஸ்திர படிக்கக்கூடியதான பல்வேறு குருகுலங்களிலே அந்த ஆசிரியரானவர் அந்த விஷயத்தை எடுத்து வாயால சொல்லுவார். அதை அந்த மாணவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். காது கொடுத்து கேட்டு செவி வழியாக பெறப்படும் கல்விதான் கேடல் விழிச்செல்வம் செவி செல்வம் என்று கூறுவார்கள். அதனால்தான் வேதங்களுக்கே ஸ்ருதி என்று பெயர். காது கொடுத்து கேட்டு எழுதா கிளவி, வேதங்கள் எல்லாம் எழுதி படிக்குவது என்ற வழக்கமே புதிதாக வந்தது. அந்த காலத்திலே வேதங்கள் எல்லாம் குரு தன் வாயால் சொல்லி மாணவர்கள் அதை காதால் கேட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்டு அதை உருவேற்றி மனதிலே நிலை நிறுத்தி அப்படித்தான் அவர்கள் வேதங்களை எல்லாம் கற்றார்கள். அப்படித்தான் லட்சம் ஸ்லோகங்களை கொண்ட மகாபாரதம் வெளிவந்தது. 24,000 ஸ்லோகங்களை கொண்ட ராமாயணமாக இருக்கட்டும், இவ்வளவு வேதங்கள், இத்தனை சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த எழுத்தாணி கொண்டு எழுத ஆரம்பித்த பிறகா வந்தது? இல்லை, இவைகளெல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே மக்களால் தொடர்ந்து குரு சிஷ்ய பரம்பரையின் மூலமாக பயிற்றுவிக்கப்பட்டு பயிலப்பட்டு அவைகள் செவிவழி செய்தியாகவே இன்றளவும் நம்மை அடைந்திருக்கின்றது. இன்றைக்கும் கூட குருகுலங்களிலே நாம் பார்க்கலாம், மாணவர்களுக்கு அத்தியாபகர், அந்த வாத்தியார் ஆசிரியர் வாயால் மந்திரத்தை ஸ்வரத்தின் ஏற்று இறக்கத்துடன் சொல்லிக் கொடுப்பார். அப்படியே காதால் வாங்கி அந்த மாணவன் அதை நன்றாக மனதில் வாங்கி உருவேற்றி அதை அவன் மனப்பாடம் செய்ய வேண்டும். பிறகுதான் அவன் அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்ட பொருளின் அடிப்படையிலே அவன் அதை வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கேள்வி என்பது காதால் கேட்க வேண்டும். யார் எதை கூறினாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆக காது கொடுத்து நன்றாக அதை கேட்டு அதில் இருக்கக்கூடிய சாரம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதில் இல்ல குளிதன் குணமுனாடி குற்றமுனாடி அவற்றுள் மிகையினாடி மிக்க குழல், நல்லதை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்லது அற்றவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். நமக்கு அன்று புரியாவிட்டாலும் கூட ஆசிரியர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பின்னாளிலே அதற்குண்டான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ளும் போது நமக்கு தெளிவு ஏற்படும். அந்த வகையிலே இந்த யக்ஷ பிரஷ்னத்தினுடைய சுருக்கத்தை நாம் இப்போது பார்க்கலாம். யக்ஷ பிரஷ்னம் என்பது மூத்த பாண்டவரான தர்மருக்கும் வலிமை மிக்க யக்ஷனுக்கும் இடையிலான ஆழமான தத்துவ உரையாடலாகும். தாகத்தால் உந்தப்பட்டு யுதிஷ்டிரரின் 4 இளைய சகோதரர்களான நகுலன், சகதேவன், அர்ஜுனன், பீமன் ஆகியோர் ஒவ்வொருவராக அந்த நீர்நிலையில் வந்து அதை காண்டு அதில் நீருக்கு உரிமை கோரும் கண்ணுக்கு தெரியாத யக்ஷனின் எச்சரிக்கைகளை அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். யக்ஷனின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் வலுக்கட்டாயமாக தண்ணீரை அவர்கள் குடிக்க முற்பட்டதால் தான் அவர்கள் அனைவருமே இறந்து விழுந்து விடுகிறார்கள். யுதிஷ்டிரரை வந்து தனது வெல்ல முடியாத சகோதரர்களின் உடலில் எவ்வித காயங்களுமின்றி அவர்கள் இறந்து கிடப்பதை காணும்போது ஒரு வலிமையான சக்தி தான் இதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று ஊகிக்கிறார். யக்ஷன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு யுதிஷ்டிரரை தன் அறிவாற்றல் சோதனையின் வெல்லுமாறு சவால் விடுகிறான். பிரபஞ்ச ஒழுங்கு, கடமை அதாவது தர்மம், மனித இயல்பு, அறநெறி மற்றும் உண்மையான ஞானம் இவற்றை உள்ளடக்கிய யக்ஷனின் விரிவான கேள்விகளுக்கு பதிலளிக்க யுதிஷ்டிரர் பணிவுடன் ஒப்புக்கொள்கிறார். யுதிஷ்டிரரின் இந்த குறைவற்ற மனும் நீதியான பதில்களால் மகிழ்ந்த யக்ஷன் சகோதரர்கள் ஒருவரை மட்டும் உயிர்ப்பிக்க முன்வருகிறான். தனது தந்தையின் இரு மனைவியருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே யுதிஷ்டிரர் தனது சிற்றன்னை மகனான சிறுவனான நகுலனை தேர்ந்தெடுக்கிறார். இந்த மிக உயர்ந்த அறச்செயல் மற்றும் பிறருக்கு தீங்கு செய்யாமையை கண்டு நெகிழ்ந்த யக்ஷன் பாண்டவ சகோதரர்கள் அனைவரையுமே உயிர்ப்பிக்கிறான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது அந்த யக்ஷன் எவ்வாறான மனநிலையில் இந்த தர்மபுத்திரர் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவனது விசால எண்ணம் யாருக்கும் தீங்கு இழைக்க கூடாது என்ற அந்த தர்மத்தின் பால் அவன் கொண்டிருந்த அந்த தீவிர பற்று இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு அனைவரையுமே அவன் உயிர்ப்பித்து மகாபாரத கதை தொடர்வதற்கு அவன் உதவுகிறான். ஆக இந்த ஸ்லோகங்களிலே முக்கியமான சில பகுதிகளை மாற்றும் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். 5வது ஸ்லோகம், மன்னர் யுதிஷ்டிரர் நகுலனை ஒரு மரத்தில் ஏறி சுற்றிலும் நீர்நிலைகள் ஏதேனும் உள்ளதா என பார்க்க சொல்கிறார். அப்பொழுது யக்ஷனின் கேள்வி,

मोदते किम् आश्चर्यम् कः पन्थाः का च वार्तिका वद मे चतुरः प्रश्नान् मृता जीवन्तु बान्धवाः. உண்மையில் மகிழ்ச்சியானவர் யார்? மிகவும் ஆச்சரியமான விஷயம் எது? உண்மையான வழி எது? உலகச் செய்தி என்ன? என்ற இந்த நான்கு கேள்விகளுக்கும் பதிலளித்து உன் இறந்த சகோதரர்களை உயிர்ப்பித்துக் கொள் என்று யக்ஷன் கூறுகிறான். யுதிஷ்டிரர் இங்கே அற்புதமாக பதிலளிக்கிறார். உண்மையான மகிழ்ச்சி என்பது கடனில்லாமல் வீட்டில் திருப்தியாக இருப்பதே. தினமும் மனிதர்கள் இறப்பதைக் கண்டும் உயிருடன் இருப்பவர்களை தங்களை மரணமில்லாதவர்களாக நினைப்பதே பெரும் ஆச்சரியம். உண்மையான வழி என்பது முரண்பட்ட விவாதங்களிலோ அல்லது தனிப்பட்ட நூல்களிலோ இல்லை. பெரியோர்கள் சென்ற வழியை பின்பற்றுவதே அதாகும். உலகச் செய்தி என்பது காலம் என்ற சமையல்காரன் உலகமாகிய பாத்திரத்தில் அனைத்து உயிர்களையும் சமைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதே என்று அவர் விளக்குகிறார். தர்க்கோ பிரதிஷ்டா ஸ்ருதயோ விபின்னாக நைகோ ரிஷிஹி யஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் மகாஜனோ ஏனகதஸ்ஸ பந்தாஹ அஸ்மின் மகாமோகமயே கட்டாகே சூர்யாக்னினா ராத்திரி திவேந்தனேன மாசர்த்து தர்வீ பரிகட்டனேன பூதானி காலஹா பச்சதீதி வார்த்தா என்று அவருடைய இந்த பதிலானது யக்ஷனுக்கு மிகவும் திருப்தியை அளிக்கிறது. வாழ்க்கையின் கண்ணுக்கு தெரியாத அளித்தடங்கள் இந்த அழகான உரையாடல். பூமி மற்றும் வானம் போன்ற பிரம்மாண்டமான கருத்துக்களை மனிதவளம் மற்றும் குடும்பத்தின் நெருக்கமான யதார்த்தங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறது. யக்ஷனுடைய மறுகேள்வி, கிம்ஸ்வித் குருதாம் பூமேஹ கிம்ஸ்வித் உச்சதரம் சகாத் கிம்ஸ்வித் சீக்கிரதரம் வாயோஹோ கிம்ஸ்வித் பகுதரம் திருநாத். அதாவது, பூமியை விட கனமானது எது? சொர்க்கத்தை விட உயர்ந்தது எது? காற்றை விட வேகமானது எது? புல்லை விட அதிகமானது எது என்று கேள்வி. யுதிஷ்டிரர் பதில் கூறுகிறார், மாதா குருதரா பூமேஹே காத்து பிதா உச்சதரஸ்ததா மனஹா சீக்கிரதராம் வாத்தாத்து சிந்தா பகுதரி திருநாத். தாய் என்பவள் பூமியை விட கனமானவள், தந்தை என்பவர் வானத்தை விட உயர்ந்தவர், மனம் என்பது காற்றை விட வேகமானது, நமது எண்ணங்கள் புல்லை விட அதிகமானவை. முழுமையான மனிதனின் முழுமையான வரையறை எது? அனைத்து கேள்விகளுக்கும் குறைவர பதிலளித்த பிறகு எல்லா வகையான செல்வங்களையும் கொண்ட உண்மையான மனிதன் யார் என்பதை வரையறுக்க யக்ஷன் இறுதி முத்தாய்ப்பான ஒரு கேள்வியை கேட்கிறான். யக்ஷனின் கேள்வி, புருஷம் த்விதானீம் வியாக்கியாகி எச்ச சர்வதனீனரஹா உண்மையான மனிதன் யார் என்பதையும் எல்லா வகையான செல்வங்களையும் கொண்ட மனிதன் யார் என்பதையும் கூறு என்று அவர் கேட்க, யுதிஷ்டிரின் பதில், துல்யே பிரியா பிரியேயஸ்ய சுகதுக்கே ததைவச்ச அதீதா நாகதே சோபே சவை சர்வதனீனரஹா என்பது. ஒருவர் நற்செயல்களின் புகழ் சொர்க்கம் வரை எட்டி பூமி முழுவதும் பரவுகிறது. அந்த புகழ் நிலைத்திருக்கும் வரை விருப்பு வெறுப்புகளையும் இன்பத் துன்பங்களையும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சமமாக பாவிப்பவனே எல்லா வகையான செல்வங்களையும் கொண்ட மனிதனான் என்று அழைக்கப்படுகிறான் என்று அந்த பதிலை கண்டு யக்ஷன் மிகவும் திருப்திப்படுகிறான். இவ்வாறு நமது மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் வெளி உலக அறக்கர்களோ அல்லது படைகளோ அல்ல, மாறாக நமது சொந்த மனதிற்குள் கட்டுப்படாத குறைகளே என்று யுதிஷ்டிரர் சுட்டிக்காட்டுகிறார். யக்ஷனுடைய கேள்வி, கா சத்ருஹு துர்ஜயஹ பும்சாம் கஷ்ட வியாதி அனந்தகா கீதிஷாச்ச ஸ்மிருத சாது அசாது கீதிஷ ஸ்மிருதா என்று கேள்வி. அதாவது, வெல்ல முடியாத எதிரி யார்? மனிதனுக்கு தீர்க்க முடியாத நோய் எது? நேர்மையான மனிதன் என்று எவர் அழைக்கப்படுகிறார்? நேர்மையற்றவன் என்று எவன் அழைக்கப்படுகிறான்? அதற்கு யுதிஷ்டிரரின் பதில், குரோதா சுதுர்ஜயா சத்ருஹு லோபா வியாதி அனந்தகா சர்வபூதஹித சாது அசாது நிர்தய ஸ்மிருதா. கோபமே வெல்ல முடியாத எதிரி, பேராசையே தீர்க்க முடியாத நோய், அனைத்து உயிர்களின் நலனையும் விரும்புபவன் நேர்மையானவன், இரக்கமற்றவன் நேர்மையற்றவன் என்று மிகவும் தெளிவாகவும் இனிமையாகவும் மனதிலே சுருக்கென்று தைக்கும்படியாகவும் அவர் பதிலளித்து யக்ஷனை திருப்தி செய்வதனாலே அந்த யக்ஷன் மிகவும் மகிழ்ச்சியுற்று, இந்த அளவுக்கு தர்மத்திலே நிலைத்திருக்கக்கூடிய இவனுக்கு நாம் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நகுலன் சகுதேவன் பீமன் அர்ஜுனன் என்ற நான்கு சகோதரர்களுடன் கூடவே உயிர்ப்பித்து அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அந்த யக்ஷன் அவர்களை மேற்கொண்டு வனத்திலே அவர்களது காலத்தை கழித்துக் கொள்வதற்குண்டான வழிமுறைகளை செய்து கொடுப்பதனாலே இந்த மகாபாரத கதையானது நீண்டு நமக்கு பல்வேறு விதமான தர்மங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி இன்றளவும் நம்மை வாழ்க்கையிலே சரியான பாதையில் செல்

0: அதற்கு நம்மை வழிநடத்தக்கூடிய உயர்ந்த வைதிக நூலாக விளங்கக்கூடிய இந்த இதிகாசங்கள் என்றும் நமக்கு பின்னிருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த சிற்றுரையை நாம் முடிக்கின்றோம்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது எச்ச பிரஸ்னம் நிறைவு பகுதி. உரை வழங்கியவர் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத பேராசிரியர் எஸ் வேணுகோபாலன் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 2:55. வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் 37.8°C, குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4°C, உதகமண்டலத்தில் 12.4°C வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் 29 வரை வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இது நாளை மற்றும் வரும் 26 வரையான வானிலை முன்னறிவிப்பு. வரும் 26 முதல் 29 வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதன் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மழை பதிவான அளவுகள். ஊத்துக்கோட்டையில் 17°C, பெருங்களத்தூரில் 6 சென்டிமீட்டரும், கண்டிகை திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டரும், ஆதனக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, வலங்கைமான் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கேசிஎஸ் மில் 2 கச்சிராயப்பாளையத்தில் 4 சென்டிமீட்டரும், புதுக்கோட்டை, குறுங்குளம், வல்லம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், திருமயம், கவுண்டபாளையம் ஆகிய இடங்களில் சேது பாஸ்கர் அணை மற்றும் மானாமதுரை, சாம்ராஜ் எஸ்டேட், அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர்

சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு, சின்னக்கல்லாறு, காரைக்குடி, மஞ்சளார் அணை, பேச்சிப்பாறை அணை, வாழ்பாறை, சோலையூர், சிவகங்கை மற்றும் வாழைப்பாடி புத்தன் அணை, கொடைக்கானல் போட் கிளப் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கு நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற்று மீண்டும் இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியில 720 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரளமுதம் கேட்போம்.

0: வில்லை ஏராக கொண்ட உழவராகிய வீரருடன் பகை கொண்டாலும் கொள்ளலாம், ஆனால் சொல்லை ஏராக கொண்ட உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. குறள் எண் 872 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை.
0: வில்லை ஏராக கொண்ட உழவராகிய வீரருடன் பகை கொண்டாலும் கொள்ளலாம், ஆனால் சொல்லை ஏராக கொண்ட உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. குறள் எண் 872 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
2: குரல் முதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இப்போது ஒலிவிழா வருவது. திரைகானம் முதல் பாடல் உன்னாலே உன்னாலே படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கிரிஷ் அருண்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நாளை காலை 8:30 மணிக்கு மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இனி தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ். 7:25 பண்ணை செய்தி. ஏழு 7:30 உழவர் உலகம், செல்லமே செல்வமே, செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 4ஆம் பகுதி. செல்லப்பிராணிகளுக்கான சுகாதாரம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு தொழில் வாய்ப்புகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் என் பிரேமலதா அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம், செயற்கை கோள்கள் குறித்து இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர் கே கலை எழில் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டில் மாலை 6:30 மார்க்கெட் மந்திரா, இரவு 7:10 சிறுவர் சோலையில் காலம் கடந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் குறித்த உரை, வழங்குபவர் எஸ் பிரணயா. சங்கீதம் சந்தோஷம், எஸ் ஸ்ரத்தா பாட்டு. நீதி கதைகள் சொல்பவர் எஸ் மகனியா. ஜான்சியின் சிங்கப்பெண் ராணி லக்ஷ்மிபாய் குறித்த தகவல்கள் வழங்குபவர் பி கஷிகா. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இந்த 5 நிகழ்ச்சிகளும் டெல்லி ஏஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்திரா, தொடர்ந்து திரைகானம். இனி இடம்பெறுவது நாளைய நிகழ்ச்சிகள். தலைவரிசையில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கும்.

0: பவர்கா அம்சப்ரியா அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை, இதில் 4 அறிவோம். 6 பூமியின் உயிர்நாடிகள். எழுதி வழங்குபவர் எம் ராஜலட்சுமி. தமிழமுதம் வழங்குபவர் இரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர். 6 விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:45 நகர்வலத்தில் சாலை நெருக்கடி தவிர்ப்போம் எனும் தலைப்பில் பிரபுசங்கர் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02 காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள் குறித்த உரை. வழங்குபவர் யோகா பயிற்றுனர் எம் சண்முகப்பிரியா அவர்கள். 9 அரங்கிசையில் டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்களின் வயலின் இசை. தஞ்சாவூர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 12:10 சங்கீத சாரல் ஏ முத்துகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின். எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் நமோ ட்ரோன் சகோதரி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.8 டிகிரி செல்சியஸ். ஈரப்பதம் 64%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28.1 டிகிரி செல்சியஸ். ஈரப்பதம் 78%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை அல்லது இரவில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. President Draupadi Murmu presented the Padma Awards at the second civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Journalist P. Narayanan was awarded the Padma Vibhushan in the category of literature and education, and former judge K.T. Thomas was given the Padma Vibhushan in social work. Former tennis player Vijay Amrit Raj, actor Mammootty and playback singer Alka Yagnik received the Padma Bhushan award. This year the government had announced a total of 131 Padma awards. These include 5 Padma Vibhushan, 13 Padma Bhushan and 113 Padma Shri awards. The Ministry of External Affairs today confirmed the death of 12 Indian citizens in an explosion in Qatar. Addressing media in New Delhi this afternoon, Ministry spokesperson Randhir Jaiswal said a total of 66 people were injured in the incident and are currently receiving medical treatment.
2: We lost 12 of our nationals in the tragedy in Ras Laffan gas field where an explosion happened. Several other people have also been injured. I'm told that some 66 people are injured across nationalities. We don't know exactly how many of them are Indian nationals, but all those people who are injured are safe. We are talking to the local authorities for the identification of the mortal remains, as also for the transportation of mortal remains to India. We are also in touch with the family members of those who have died in this very unfortunate accident.
1: Responding to a query on comments by Pakistani Defence Minister Khwaja Asif on the situation in Pakistan-occupied Kashmir, Mr. Jaiswal said such remarks are desperate attempts by the neighbouring country to cover up its own failings.
2: Such remarks are desperate attempts by Pakistan to cover up its own failings and deflect attention away from its human rights abuses. We categorically reject these fabricated claims with the contempt that they deserve. The ongoing protests in Pakistan-occupied Kashmir are a direct consequence of Pakistan's decades-long policy of systemic economic exploitation, denial of fundamental rights, and administrative oppression

0: coordination with the Ministry of External Affairs and the Indian Embassy in Qatar. Prime Minister Narendra Modi has stressed on Nagrik Deva Bhava and urged officers to keep citizens at the center of governance. Interacting with 183 officer trainees of IAS 2024 batch who have been attached as assistant secretaries in various ministries and departments in New Delhi today, Mr. Modi called upon young civil servants to lead India's journey towards Viksit Bharat at 2047. The Prime Minister also highlighted the growing role of women in nation building, noting that more than 40% of the current batch comprises women officers. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have also paid tributes to Dr. Shyama Prasad Mukherjee on his martyrdom day today. Union Home Minister Amit Shah also paid tributes to Dr. Mukherjee. He said 23rd June holds special significance for BJP workers as it marks the day Shyama Prasad Mukherjee sacrificed his life for national unity. Addressing a gathering in New Delhi during the launch of NAFED's auction portal, Mr. Shah described him as one of India's greatest leaders whose contributions helped preserve the country's unity and integrity. In Jammu and Kashmir, security forces conducted a comprehensive mock drill at the Amarnath base camp in Jammu as part of preparations for the upcoming Amarnath Yatra. During the exercise, personnel from the National Security Guard, the Special Operations Group of the Jammu and Kashmir Police and the Central Reserve Police Force jointly carried out a combing and clearing operation across the base camp premises. In FIFA World Cup, Portugal will face Uzbekistan in a Group K fixture at Houston in US, with Cristiano Ronaldo's side aiming to bounce back after being held to a draw in their opening match. The match will begin at 10:30 p.m. Indian time. And benchmark domestic equity indices declined sharply by 1.2% today, mirroring losses across global markets. Sensex closed at 76,201, while Nifty closed at 23,824. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: உதய சூரியனுடைய செங்கதிர்கள் வந்தியத்தேவனுடைய முகத்தில் சுளீர் என்று பட்டு அவனை துயிலெழுப்பிவிட்டன. உறக்கம் தெளிந்ததும் எழுந்திருக்க அவனுக்கு மனம் வரவில்லை. கண்ணை விரித்து பார்த்தான். சற்று தூரத்தில் பயங்கர ரூபமுள்ள ரெண்டு சாமியார்கள் வந்து கொண்டிருந்தார். அவர்களுடைய திரித்துவிட்ட சடை, ஒரு கையில் திரிசூலம், இன்னொரு கையில் அக்னி குண்டம், இவற்றிலிருந்து அவ்விருவரும் காளாமுக வீர சைவர்கள் என்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். இவர்களுடன் வாதப்போர் செய்வதற்கு ஆழ்வார்க்கடியான் இங்கு இல்லையே என்ற எண்ணம் உண்டாயிற்று. அந்த காளாமுகச் சாமியார்கள் போகும் வரையில் கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவது போல பாசாங்கு செய்வதென்று தீர்மானித்தான். அவர்கள் அவன் பக்கத்தில் வந்து நிற்பதாக அவன் உணர்ந்தபோது கண்களை திறக்கவில்லை. அவர்களில் ஒருவர் அருகில் வந்து கனைத்தபோது அவன் கண்ணை விழித்து பார்க்கவில்லை.
4: சிவோகம், பையன் நல்ல கும்பகரணனாயிருக்கிறான்
3: என்றார் ஒருவர்.
4: சிவோகம், இவனைப் போல ஒரு வாலிப பிள்ளை நமக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்
3: என்று சொன்னார் இன்னொரு சாமியார்.
4: சிவோகம், ஆளை பார்த்து முகம் களையா இருக்கிறதே என்று சொல்லுகிறாய். இவனால் நமக்கு பயனில்லை, வெகு சீக்கிரத்தில் இவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது
3: என்றார் முதல் வீரசைவர். மேலும் தூங்குவது போல பாசாங்கு செய்வது மூச்சு விட முடியாமல் திணறும் உணர்ச்சியை வந்தியத்தேவனுக்கு உண்டாயிற்று. என்றாலும் அந்த சமயம் விழித்தெழுந்தால் தன் பாசாங்கு வெளியாகிவிடும். மேலே அவர்கள் ஏதாவது பேசுவதை கேட்க முடியாமலும் போய்விடும். தனக்கு என்ன பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதையும் இவர்கள் ஒருவேளை சொல்லலாம் அல்லவா? ஆனால் அவன் எண்ணிய எண்ணம் நிறைவேறவில்லை.
4: சிவோகம், அதனவனுடைய தலையெழுத்து, நீ வா போகலாம்
3: என்று ஒரு வீர செய்வர் கூற இருவரும் அங்கிருந்து நகர்ந்து சென்றார்கள். அவர்கள் சற்று தூரம் போவதற்கு அவகாசம் கொடுத்துவிட்டு வந்தியத்தேவன் எழுந்தான். சீக்கிரத்தில் இவனுக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்ற வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தன. பழைய காபாலிகர்களின் பரம்பரையில் வந்தவர்கள் காளாமுகர்கள். காபாலிகர்களைப் போல அவர்கள் நரபலி கொடுப்பதில்லை. மற்றபடி காபாலிகர்களின் பழக்க வழக்கங்களை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். அவர்கள் மயானத்தில் அமர்ந்து கோரமான தவங்களைச் செய்து வருங்கால நிகழ்ச்சிகளை அறியும் சக்தி பெற்றிருந்ததாக பலர் நம்பினார்கள். சாபம் கொடுக்கும் சக்தி அவர்களுக்கு உண்டு என்று பாமர ஜனங்கள் எண்ணினார்கள். ஆகையால் காளாமுக

0: சைவர்களின் கோபத்துக்கு ஆளாகாத வண்ணம் அவர்களுக்கு வேண்டிய உபசாரங்களைச் செய்ய பலர் ஆயத்தமாயிருந்தார்கள். சிற்றரசர்கள் பலர் ஆலயங்களில் காளாமுகர்களுக்கு வழக்கமாக அன்னமளிப்பதற்கு நிபந்தங்கள் விட்டிருந்தார்கள். இதுவரையில் சோழ மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த அரசர்கள் மட்டும் காளாமுகர்களுக்கு எந்தவித ஆதரவும் காட்டவில்லை. இந்த விவரங்களையெல்லாம் அறிந்திருந்த வந்தியத்தேவன், அவர்கள் ஏதாவது உளறிவிட்டு போகட்டும், இதுவரையில் நேராத ஆபத்து நமக்கு புதிதாக என்ன வந்துவிடப் போகிறது என்று எண்ணி தன்னைத்தானே தைரியப்படுத்திக் கொண்டான். ஆயினும் வருங்காலத்தைப் பற்றி அறிந்து கொள்ளும் ஆசை அவன் மனத்தை விட்டு அடியோடு அகன்று விடவில்லை. வந்தியத்தேவன் எழுந்து நின்று பார்த்தபோது அந்த காளாமுகர்கள் சற்று தூரத்தில் ஒரு பழைய மண்டபத்தின் அருகில் போய்க் கொண்டிருப்பதைக் கண்டான். மண்டபத்துக்கு அருகில் செயற்கை குன்றம் ஒன்று காணப்பட்டது. அதில் ஒரு குகை சிங்க முகத்துடன் வாயை பிளந்து கொண்டிருந்தது. பழைய நாட்களில் திகம்பர ஜெயினர்கள் கட்டி கொண்டிருந்த அந்த குகைகளை காளாமுகர்கள் பிடித்து கொண்டார்கள். அங்கே சென்று அவர்களுடன் சிறிது பேச்சு கொடுத்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுக்கு உண்டாயிற்று. குதிரையை கட்டியிருந்த இடத்திலேயே விட்டுவிட்டு செய்குன்றை நோக்கி போனான். மண்டபத்தை நெருங்கிய போது காளாமுகர்கள் குகையின் மறுபக்கத்தில் நின்று பேசியது அவன் காதில் லேசாக விழுந்தது.
1: அந்த பையன் பொய்த்தூக்கம் தூங்கவில்லை, உண்மையாகவேதான் தூங்கியிருக்க வேண்டும்
0: என்று சொன்னார் ஒருவர்.
1: அது எப்படி நிச்சயமா சொல்ற
0: என்றார் இன்னொருவர்.
1: அநாயம் வரப்போகிறது என்ற வார்த்தையை கேட்டவரை அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பாத மனிதர் யாரையும் நான் இதுவரை கண்டதில்லை. பையன் நல்ல தீரனாத்தான் தோன்றுறான். அவன் நம்மோட சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாத்தான் இருக்கும். நீ என்ன சொல்ற? இவனை போன்ற வாலிபர்கள் எதற்காக? இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சோழ நாட்டின் சிம்மாதனம் ஏறப்போகிறவனே காளாமுகத்தைச் சேரப்போகிறானே.
2: யார சொல்ற?
1: வேற யார? மதுராந்தக தேவனத்தான் சொல்ற. இது கூட உனக்கு தெரியலையா?
2: அது எப்படி? மத்த ரெண்டு பேரு
1: ஊர்த்தன் தான் கடல்ல மூழ்கி இறந்துட்டானே. இன்னொத்தனோட காலம் குறுகி கொண்டிருக்கிறது.
0: வந்தியத்தேவன் அதற்கு மேல் அந்த காளாமுக சாமியார்களின் பேச்சை கேட்க சிறிதும் விரும்பவில்லை. அவர்களுடன் பேச்சு கொடுக்கவும் எண்ணவில்லை. விரைவிலே பழையாறை அடைந்து இளவரசியிடம் செய்தியை சொல்லிவிட்டு காஞ்சிக்கு போக விரும்பினார். எல்லோருக்கும் மேலாக தான் அதிகம் கடமைப்பட்டிருப்பது ஆதித்த கரிகாலருக்கு அல்லவா? அவரை எத்தனையோ வித அபாயங்கள் சூழ்ந்திருப்பது உண்மை. பார்த்திவேந்திரன் கூட பழுவூர் ராணியின் மாயவலையில் விழுந்து விட்டான். எந்த காரியத்திலும் படபடப்புடன் இறங்கக்கூடியவரான ஆதித்த கரிகாலர் எப்போது எந்தவித அபாயத்துக்கு உள்ளாவாரோ தெரியாது. அவரிடம் சென்று அவரை காத்து நிற்பது தன் முதன்மையான கடமை. வழியில் வீண் பொழுது போக்குவது பெருங்குற்றம். இந்த கணமே சென்று விட வேண்டும். வந்தியத்தேவன் சப்தமில்லாமல் திரும்பிச் சென்று குதிரை மீது ஏறிக்கொண்டான். குதிரையை வேகமாக தட்டிவிட்டான். காளாமுகர்களின் குகையோரமாகச் சென்றபோது அவர்கள் தன்னை வெறித்து நோக்குவதைக் கண்டான். ஒரு முகம் அவன் எப்போதோ பார்த்த முகம் போல தோன்றியது. ஆனால் நின்று பார்க்க விருப்பமின்றி மேலே சென்றான். வழியில் ஜன நெருக்கமான பல கிராமங்களை அவன் பார்த்தான். அங்கேயெல்லாம் இளவரசர் கடலில் மூழ்கியது பற்றிய செய்தி இன்னும் பரவவில்லை என்று தெரிந்தது. ஏனென்றால் ஜனங்கள் சாவதானமாக அவரவர்கள் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதுவரையில் நல்லதுதான். இளவரசரை பற்றிய செய்தி பழையாறையை அடைவதற்குள் தான் அங்கே போய்ச் சேர்ந்து விட வேண்டும். இளைய பிராட்டியிடம் உண்மையை அறிவித்து விட வேண்டும். குந்தவை தேவியின் காதில் வேறு விதமான செய்தி விழுந்தால் ஏதாவது விபரீதம் நேரிட்டு விடலாம் அல்லவா? இளைய பிராட்டியாவது நம்புவதற்கு தயங்கலாம். அந்த கொடும்பாளூர் இளவரசி உயிரையே விட்டாலும் விட்டு விடுவாள். இந்த எண்ணம் வந்தியத்தேவனுக்கு மிக்க பரபரப்பை உண்டாக்கிற்று. ஆனால் அவனுடைய அவசரம் குதிரைக்கு தெரியவில்லை. கால்களில் புதிதாக லாடம் அடிக்கப்பட்டிருந்த அந்த குதிரை வழக்கமான வேகத்துடன் கூட ஓட முடியாமல் தத்தளித்தது. கடைசியாக பிற்பகலில் சூரியன் அஸ்தமிப்பதற்கு 2 நாழிகை இருந்தபோதுதான் பழையாறை கோட்டையின் பெரிய சுவர் அவனுக்கு புலப்பட்டது. அதோ கோட்டை வாசலில் துர்கையின் கோவில் தெரிகிறது. கோட்டைக்குள் எப்படி பிரவேசிக்கிறது என்பதை பற்றி எத்தனையோ யோசனைகள் அவன் உள்ளத்தில் மின்னல் வேகத்தில் படையெடுத்து வந்தன. ஆனால் ஒன்றும் காரிய சாத்தியமாக தோன்றவில்லை. பனைமுத்திரை மோதிரமோ இங்கே பயன்படாது. ஏனென்றால் அந்த மோதிரத்துடன் வருவான் என்பது முன்னமே கோட்டை காவலர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கும். இப்போது மோதிரத்தை பார்த்ததும் வேறு விசாரணையின்றி சிறைப்படுத்தி விடுவார்கள். சின்ன பழுவேட்டரையரிடம் அவனை அனுப்பி விடுவார்கள். இளைய பிராட்டி குந்தவை தேவியை பார்ப்பதற்கு முன்னால் அவ்விதம் அகப்பட்டுக் கொள்ள அவன் சிறிதும் விரும்பவில்லை. யோசனை செய்த வண்ணம் குதிரையின் வேகத்தை அவன் குறைத்து கொண்டு கோட்டை வாசலை நெருங்கிய போது மற்றொரு திசையிலிருந்து ஒரு கூட்டம் வருவதைக் கண்டான்.

0: பயல் பிடித்த வீரர்கள், விருதுகளைச் சுமந்தவர்கள், குதிரைகள் ஏறி வந்தவர்கள், இவ்வளவு பேருக்கும் நடுவில் தாமரைப்பூ வடிவமாக அமைந்த ஒரு தங்க ரதம். ஆஹா, அந்த ரதத்தில் வீற்றிருப்பது யார்? இளவரசர் மதுராந்தகத்தேவர் அல்லவா? கடம்பூர் அரண்மனையிலும் தஞ்சாவூர் பொக்கிஷ நிலவரையிலும் பார்த்த அதே இளவரசர்தான். கோட்டைக்குள் பிரவேசிப்பதற்கு யுக்தி என்ன என்பது உடனே வந்தியத்தேவன் மனத்தில் தோன்றி அவனுக்கு உணர்ச்சியூட்டிவிட்டது. ஆபத்து வரப்போகிறது என்ற வார்த்தை காதில் விழுந்தால் அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்பாதவனை இதுவரை நான் பார்த்ததில்லை. இவ்விதம் காளாமுகர்களில் ஒருவர் கூறிய வார்த்தைகள் அவன் மனத்தில் பதிந்திருந்தன. அவனே அந்த ஆவலுக்கு இடம் கொடுத்து விட்டானல்லவா? அந்த காளாமுகரின் யுக்தியை இங்கே கையாண்டு பார்க்க வேண்டியதுதான். தாமரை மலரின் வடிவமான தங்க ரதத்தை நோக்கி வந்தியத்தேவன் களைப்படைந்திருந்த தன் குதிரையை வேகமாகச் செலுத்தினான். மதுராந்தகத் தேவருடைய பரிவாரங்களில் யாரும் அவ்விதம் ஒருவன் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆகையால் அவனை யாரும் தடுக்க முன்வருவதற்குள் குதிரை ரதத்தின் சமீபத்தை அடைந்துவிட்டது. அந்த சமயத்தில் வந்தியத்தேவன் குதிரை மீது எழுந்து நின்றான். ரதத்தில் வீற்றிருந்த மதுராந்தகரை உற்று பார்த்தான். பார்த்துவிட்டு, ஓ அபாயம் என்று குரலை எழுப்பினான். உடனே தடால் என்று குதிரை மீதிருந்து தரையில் விழுந்து உரண்டான். குதிரை சில அடி தூரம் அப்பால் சென்று நின்றது. இவ்வளவும் சில வினாடி நேரத்தில் நடந்துவிட்டது. மதுராந்தகத்தேவரின் பரிவாரத்தைச் சேர்ந்த சிலர் அவனுடைய குதிரை ரதத்தை நோக்கி போவதைக் கண்டு அவசரமாக கத்தியை உரையிலிருந்து எடுத்தார்கள். சிலர் வேலை எறிவதற்கு குறிபார்த்தார்கள். அதற்குள் அவன் குதிரை மேல் நிற்க முயன்று கீழே விழுந்து விட்டபடியால் அவர்களுடைய கவலை நீங்கியது. பிறகு கீழே விழுந்தவனை பார்த்து எல்லோரும் சிரித்தார்கள். மதுராந்தகரும் சிரித்தார். அதற்குள் ரதம் நிறுத்தப்பட்டிருந்தது. அவர் கையை காட்டி சமிக்ஞை செய்யவே வீரர்கள் இருவர் வந்தியத்தேவனை அருகில் சென்று அவனை தூக்குவதற்கு முயன்றார்கள். அதற்குள் அவனே எழுந்து உட்கார்ந்திருந்தான். வீரர்களுடைய உதவி இல்லாமல் குதித்தெழுந்து நின்றான். தான் விழுந்தது பற்றி சிறிதும் கவனியாதது போல் இளவரசர் மதுராந்தகரையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவனை இப்படி அருகில் கொண்டு வாருங்கள் என்றார் இளவரசர். வீரர் இருவரும் வந்தியத்தேவனை கையை பிடித்து அழைத்துச் சென்று ரதத்தின் பக்கத்தில் நிறுத்தினார்கள். இன்னமும் அவனுடைய கண்கள் மதுராந்தகர் முகத்தின் பேரிலேயே இருந்தன.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த திருப்புறம்பய போர் சோழ பேரரசுக்கு அடித்தளம் இட்டதை ஏற்கனவே பார்த்தோம். அந்த போருக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அரிசிலாற்று போரும் விடவை போரும் கூட வரலாற்று முக்கியத்துவம் கொண்டவைதான். இவற்றில் ஒன்றைத்தான் நந்தினி நினைவு கூர்ந்து வந்தியத்தேவனிடம் சொல்றார். பல்லவராயன் கோட்டை, பாண்டியராயன் கோட்டை என்றெல்லாம் குறிப்பிட்டது நினைவிருக்கும். இந்த சந்திப்பால பிரயாணம் தாமதப்பட்டாலும் இளவரசரை பத்தின செய்தி பரவல்லங்கிறது அவனுக்கு சற்று நிம்மதியை தந்தது. வீர வாலிபர்களை கண்டா காப்பாளிகர்கள் என்ன செய்வாங்க என்பத பார்த்திபன் கனவு நாவல்ல மாமல்லர் தம் மகளுக்கு சொல்றார். அவளுடைய முகபாவத்தையும் கவனிக்கிறார். இங்கே காலாமுகர்கள் சீண்டி பார்க்கறாங்க, இந்த வாலிபன் உண்மையிலேயே தூங்குறானா இல்லையான்னு. இதுல கிடைச்ச குறிப்பு மதுராந்தகரை வசப்படுத்த உதவுமா? தொடர்களை பார்க்கலாமா? சிவோகம், இத சிவ அகம் என்கிற ரெண்டு சொற்களின் இணைப்பாக கொள்ளணும். சிவம் மங்கள், அகம் நான் அல்லது ஜீவாத்மா. சிவோகம் சிவமே நான். சிவ என்ற சொல்லின் இறுதியில ஆ, அகம் என்கிற சொல்லின் முதல்ல ஆ உடன் புணரும் போது ஓன்னு தெரியும். சிவோகம் விசர்க சந்திங்கிற இலக்கண விதிப்படி இது அமையுது. செய்குன்றம் செயற்கையாக அமைக்கப்பட்ட குன்று. இது பற்றி நிறைய மேற்கோள்கள் இருந்தாலும் உலகின் முதல் பயண நூல்னு கருதப்படுற செங்கோன் தரைச்செலவு என்கிற நூல்ல உள்ள பகுதி கவனத்தை கவருது. சேனோங்கு அருவி தாழ்ந்த செய்குன்றமும் பானோங்கு வரிவண்டு பாடும் பொழில்களும். இந்த நூலை இயற்றியவர் கணியூர் சேந்தனார். திகம்பர ஜைனர்கள், ஜைன அல்லது சமண மதத்துல இருக்கிற இரு முக்கிய பிரிவுகள் திகம்பரர் ஸ்வேதாம்பரர். திகம்பரம் திக் அம்பரம், திக் திசை அல்லது வானம், அம்பரம் ஆடை, வானையே அல்லது திக்கையே ஆடையாக அணிந்த துறவிகள் திகம்பரர். இதன் உட்பொருள் உலகப்பற்ற துறந்தவங்க. ஸ்வேதாம்பரர், ஸ்வேதம் வெண்மை, அம்பரம் ஆடை, வெள்ளை ஆடை அணிஞ்ச துறவிகள். இந்த

0: பிரிவினரும் சமண மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளான அகிம்சை, சத்தியம், பற்றின்மை இந்த மூணையும் சிறப்பாக பின்பற்றி வருவார்கள். சாவதானமாக, இதன் பொருள் பதற்றம் இல்லாமல் இயல்பாக நிதானமாக. அவதானம் கவனம், ச அதனுடன் கூட, ச அவதானம் சாவதானம், கவனமாக செயற்படுவது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல். விஸ்வரூபம் படத்திற்காக ஒலிப்பது கமல்ஹாசன், சங்கர் மகாதேவன் குரல்கள்.
4: கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறை நான் எங்கிச்சாவே, இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை நிர்மாணிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,

0: தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும் அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதையடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக்கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக் கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டாஸ்மாக் மது விற்பனையில் கடந்த திமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதை தெரிவித்த அவர், மது விற்பனையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை மாநில அரசு தெரிவித்தால் அதற்குரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவர வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த பபித், பழங்குடி சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சஜித்குமார், அழகிய நம்பியாபுரத்தைச் சேர்ந்த சுவின் ஆகியோர் உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இவர்களின் உடல்களை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில்

0: இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அவ்வப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை இது எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் மத்திய அரசின் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிங்க் கிராம சபை கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. தர்மபுரியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று நடைபெற்றது. திருச்சியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியருக்கான விடுதி கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் என்றவையில் SP பாலசுப்ரமணியம் S ஜானகி குரலில் வறுமை நிறம் சிவப்பு படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். காலம் ஓடும் ஓட்டத்தில் நேரமில்லை இவர்களுக்கு, எதற்கு? பாடலை கேட்டால் பதில் தெரியும்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: மனதில் நின்றவையில் SP பாலசுப்ரமணியம் குரலில் நிழல் நிஜமாகிறது படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். கற்பனைகள் நிஜமானால் நிழலும் நிஜமாகும்.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் துரை ரமேஷ், வாசிப்பவர் சுதா குமரன்.
1: சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று பதிலுரை. உரையின் மீது பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்த திருத்தங்களும் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது உள்ளிட்டவை இன்றைய சட்டப்பேரவை நடவடிக்கையில் முக்கிய அம்சங்களாகும். பதிலுரையாற்றிய முதலமைச்சர் திரு விஜய், மாநில அரசின் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசுடன் இணக்கமாக தமது தலைமையிலான அரசு செயல்படும் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். கட்சி தொடங்கிய 2.5 ஆண்டுகளில் 35% வாக்குகளை பெற்றிருப்பதாகவும், 1,72,00,000 வாக்குகளை பெற்று தனி பெரும்பான்மை கொண்ட கட்சியாக தாவைக்கா விளங்குவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இதற்கு தாவைக்கா உறுப்பினர்கள் மேஜைகளை தட்டி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். சுமார் 1 மணி நேரம் அவர் அளித்த பதிலுரையின்போது ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்பட்டுவிட்டது என்று நாளிதழ் ஒன்றில் தமது அரசை பாராட்டியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடக்கம்தான் எனினும் தங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தர வேண்டும் என மக்களை கேட்டுக்கொண்டார். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பதற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பதையும், 200 அலகுகள் மின்சாரம் இலவசமாக தரப்பட்டிருப்பதையும், போதைப் பொருட்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதையும், 717 மதுக்கடைகள் மூடப்பட்டு டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு வேறு இடங்களில் பணிகள் வழங்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் அம்மா உணவகங்கள் புத்துயிர் பெற்றிருப்பதையும், பத்திரப்பதிவு அலுவலகங்களில் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதையும், 2,047 கோடி ரூபாய் அளவிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதையும், ஜல்ஜீவன் திட்டம் புதுப்பிக்கப்பட்டிருப்பதையும், வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கென்று அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்கு இந்த நடவடிக்கை பெரும் உதவியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத கல் குவாரிகள் மூடப்பட்டிருப்பதையும் தெரிவித்த அவர், அனைத்து துறை அலுவலகங்களிலும் லஞ்ச லாவண்யங்களுக்கு இனிவரும் நாட்களில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதையும் குறிப்பிட்டார். மின்வெட்டு குறித்து பேசிய முதலமைச்சர், முந்தைய ஆட்சியின் நிர்வாக சீர்கேடுகள் காரணமாகவே மின்வெட்டு ஏற்பட்டதாகவும், அதனை சரி செய்வதற்கு 24 மணி நேரமும் செயல்படும் உயர்மட்ட கண்காணிப்பு குழுவை தமது அரசு ஏற்படுத்தியதாகவும் கூறினார். இதன் மூலம் 150 வாகனங்கள் மூலமாக தீவிர மின்தடை நீக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தற்போது மின் தடையை நீக்குவதற்கான 77

7 வாகனங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளன என்றும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக தமக்கு வாக்களித்த பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழக மக்களின் அன்பும் அரவணைப்பும் தான் தனது வெற்றிக்கு காரணம் என்று அவர் கூறினார். 1999 தாம் ரசிகர் மன்றம் ஏற்படுத்தி அதன் மூலம் மக்கள் பணியாற்றி வருவதாகவும், 2021 நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது தமது மன்ற உறுப்பினர்கள் போட்டியிட்டு பல இடங்களில் வெற்றி பெற்றதாகவும் அவர் கூறினார். 2024 தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தாவைக்கா மாநாட்டில் 2 பெண் ஆளுமைகளை கொள்கை தலைவர்களாக அறிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டுள்ள தாவைக்கா அவரது கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்கவில்லை என்றும், பெண் உரிமை, சம உரிமை போன்றவற்றையும், காமராஜரின் மதச்சார்பின்மை போன்றவற்றையும் ஏற்றுக்கொண்டு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற லட்சியத்தோடு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2026 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளதாக பெருமையுடன் குறிப்பிட்டார். எனினும் கடந்த 2.5 ஆண்டுகளாக ஜனநாயக அரசியலை நோக்கிய பயணத்தின் போது தாம் அதிக வேதனையையும் வலியையும் அடைந்ததாக அவர் கூறினார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தம்மை குற்றம் சாட்டியது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார். தமது கட்சி சாதி மத பேதமின்றி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு நச்சு கலாச்சாரத்தை மாற்றியமைத்ததாக அவர் கூறினார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு தாம் முக்கியத்துவம் அளித்ததாகவும், அதற்காக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி திருத்தங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கல்வி பயில வகை செய்ய வேண்டும் என்று தாம் நித்தி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பதே மாநில அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடர வேண்டும் என்றும், புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை என்றும், கல்விக்கென்று 3,284 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் தாம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் தெரிவித்தார். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக திரு விஜய் கூறினார். அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சினை, கல்வி, பொருளாதாரம் மற்றும் போக்குவரத்து விவகாரங்களில் தமது அரசு நட்புறவுடன் செயல்படும் என்றும், சட்டம் ஒழுங்கு சிறப்பான முறையில் பராமரிக்கப்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாது என்றும், அதற்காகவே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதற்கட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசை எதிர்க்கட்சிகள் அவதூறு செய்து வருவதாகவும், ஆனால் கடந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு காவல்துறைக்கு என நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்படவில்லை என்றும், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் கூறினார். போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முந்தைய அரசு டாஸ்மாக் வருவாயை முறைகேடாக கட்சி நிதிக்கு பயன்படுத்தியதாக முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது, கூச்சல் குழப்பமும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு தரப்படும் என்றார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தாவைக்கா உறுப்பினர்களும் குரல் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சர் பேசி முடித்த பிறகு அவகாசம் தருவதாகவும், விவாதத்திற்கு இடையே குறுக்கிட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் ஆகியோர் எழுந்து நேற்றைய கூட்டத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறினார் என்றும், அப்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் யாரும் குறுக்கிடவில்லை என்றும் தெரிவித்தனர். பின்னர் சட்டப்பேரவைத் தலைவர் நேற்றைய பிரச்சினை நேற்றோடு முடிந்துவிட்ட நிலையில் இன்று முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் வாய்ப்பு தரப்படும் என்றும், அதுவரை அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார். பின்னர் வாய்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், கடந்த திமுக ஆட்சியில் மது விற்பனை தொடர்பாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் தேவை என்றும், அதற்குரிய விளக்கம் அப்போது அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், தங்களது ஆட்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சுயேட்சையான சிந்தனையின் அடிப்படையில்தான் ஆதரிக்கிறார்கள் என்றும், அதற்கு வேறு காரணம் இல்லை என்றும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில்

திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமது கட்சி சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் தமது அமைச்சரவையில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 8 அமைச்சர்களும் 4 பெண் அமைச்சர்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறினார். இதன் காரணமாக அண்ணல் அம்பேத்கரின் 100 கால கனவு நிறைவேறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை ஆட்சி அமைந்தாலும் கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் அமைச்சரவையில் பங்கு தருவோம் என்று தாங்கள் அறிவித்ததை நிறைவேற்றி காட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்க்கட்சியினர் தெரிவித்தால் அதனை ஏற்க தாங்கள் தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் திரு விஜய் கூறினார். முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னசாமி, VS காளிமுத்து ஆகியோரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மவுன அஞ்சலி செலுத்தினர். முடிவில் அவை முன்னவர் திரு KA செங்கோட்டையன் கொண்டு வந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதன் அடிப்படையில் சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு JC

0: உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மௌனாஞ்சலி செலுத்தினர். முடிவில் அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் கொண்டு வந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதன் அடிப்படையில் சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார்.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை ரமேஷ், வாசித்தவர் சுதாகுமாரன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரீஷ்.
1: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருப்பூர் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பாதுகாப்பு மற்றும் ஒத்திகை மற்றும் விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட அலுவலர் அண்ணாதுரை தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே முன்னிலையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது.
2: திருப்பூர் மாவட்ட தொழில்துறையினரின் தொடர் கோரிக்கை காரணமாக June 1 முதல் October 31 வரை 5 மாதங்களுக்கு பருத்தி மீதான அனைத்து சுங்க வரிகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக வரி விலக்கு வாயிலாக ஜவுளித்துறைக்கு போதுமான பருத்தி கிடைக்கும். அதுபோல் ஜவுளி ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்களின் செலவினங்கள் குறையும். நுகர்வோருக்கும் இதன் பலன் கிடைக்கும். நாட்டின் விவசாயிகளின் விருப்பத்தை மனதில் வைத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது ஜவுளித்துறையில் ஒரு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர ஜவுளித்துறையினருக்கு சந்தையில் போதுமான பருத்தி கிடைப்பதை உறுதி செய்யும். பருத்தி இறக்குமதி மீது இதுவரை 11% வரி விதிக்கப்பட்டு வந்தது. இதனால் உள்நாட்டில் விலை உயர்வதாகவும் தேவைக்கேற்ப பருத்தி கிடைப்பதில் தடங்கள் ஏற்படுவதாகவும் ஜவுளித்துறையினர் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பருத்தி பஞ்சு இறக்குமதிக்கான வரி விலக்கால் ஜவுளி மற்றும் ஆடைத்துறைக்கு பஞ்சு தடையின்றி கிடைக்கும் என தொழில்துறையினர் இதனை வரவேற்றுள்ளனர். பிஏபி பாசன திட்டத்தின் கீழ் திருமூர்த்தி அணையின் மூலம் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் 377,000 ஏக்கர் நிலங்கள் 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில் பாசனத்திற்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. திருமூர்த்தி அணையிலிருந்து பாலார் படுகை 1 மண்டல பாசனத்திற்கு உட்பட்ட 94,521 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் January 24 முதல் வரும் June 8 வரை 135 நாட்களுக்கு உரிய இடைவெளியில் 5 சுற்றுகளாக மொத்தம் 10,250 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க அரசாணை வழங்கியதை அடுத்து திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் 1 மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக வரும் July 15 வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் திருப்பூர் மாவட்டம் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் 1 மண்டல பாசன நீட்டிப்பால் பயன்பெறும்.
3: இந்திய சைக்கிளிங் சம்மேளனம், கேலோ இந்தியா, இந்திய விளையாட்டு ஆணையம், தமிழ்நாடு சைக்கிளிங் சங்கம் மற்றும் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய அஸ்மிதா சைக்கிளிங் லீக் போட்டி திருப்பூரில் சிறப்பாக நடைபெற்றது. பெண்கள் மற்றும் இளம் வீராங்கனைகளின் சைக்கிளிங் திறமைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் 100 நகரங்களில் இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் 16 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 10 கிலோமீட்டர், 18 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 15 கிலோமீட்டர் மற்றும் 19 வயது

0: ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் பிரிவில் 20 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் ஏராளமான வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பெற்ற வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்க தலைவர் தங்கராஜ் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆகியோர் ஒருங்கிணைந்து சிறப்பாக நடத்தினர். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டிருந்ததுடன் பங்கேற்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் நிகழ்வை உற்சாகமாக கொண்டாடினர்.
1: 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உடுமலைப்பேட்டையில் சிறப்பு யோகா விழா நடைபெற்றது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இதில் மாணவ மாணவியர்கள் உற்சாகமாக பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டினர். யோகா உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு இளைஞர்கள் போதை பழக்கங்களிலிருந்து விலகி ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க உதவுவதாக நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சனி, காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபீட் நிறுவனம் மூலம் நாடு முழுவதும் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று இந்நிறுவனத்தின் ஏல விற்பனைக்கான நஃபெக்ஸ் இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வளமான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணிகளில் வேளாண் துறை ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2014 ஆண்டில் இருந்ததை விட 44% உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா தற்காலிகமாக விதித்துள்ள 10% வரி அடுத்த மாதம் 24 தேதி வரை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்பதால் அதற்கு முன்பாக வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் பேராசிரியர் திரு மகேந்திர தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். உரத்துறையை மேம்படுத்தும் வகையில் நானோ யூரியா, வேம்பு கலந்த யூரியா போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஊட்டச்சத்துடன் இணைந்த வேளாண் மானியம் உள்ளிட்ட திட்டங்களையும்

0: அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் மொத்த வருவாயில் ஐந்தில் ஒரு பங்கு வேளாண்மையிலிருந்து கிடைப்பதாகவும், மொத்த பணியாளர்களில் 43% பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். வேளாண் மற்றும் வேளாண்சார் துறைகளின் வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் 4.4% உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கால்நடை மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சி 7% உயர்ந்துள்ளதாகவும் திரு மகேந்திரதேவ் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு தூதர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், பெண் குழந்தைகளின் முக்கியத்துவம், அவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து இவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று தெரிவித்தார்.
1: பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற இந்த திட்டம் அரசால் செயல்படுத்தப்படுகிறது. சேலம் மாவட்டத்தை குறிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் சில பகுதிகளில் கொஞ்சம் கவலைக்குரியதாக இருக்கிறது. எனவே அதை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை நம்ம ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி பண்ணணும். குறிப்பாக அங்கன்வாடி மையங்களின் மூலமாகவும் மருத்துவத்துறை மூலமாகவும் தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகள் பெற வச்சுக்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு, மகப்பேறுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்து வரோம். இதோடு சேர்த்து கல்வித்துறையில பல்வேறு முயற்சிகளையும் விளையாட்டு துறை சார்பில் பெண் குழந்தைகளுடைய தைரியத்தையும் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் வளர்க்கொள்வதாக இது போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் அவர்களை ஊக்குவிப்பதற்காக எடுத்துக்கொள்வோம்.
0: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்தார்.
2: என் பேர் சவிதா ஸ்ரீ, கவர்மெண்ட் மாடல் ஹை செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்கூல்ல இருந்து நான் வரேன். இங்க பெண்கள் கற்பிப்போம், பெண்களை காப்போம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு கலெக்டர் எங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய அறிவுறுத்திருக்காரு. அதை வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்கிட்ட, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்டலாம் வந்துட்டு எடுத்து சொல்லுவேன். பெண்களை எல்லாரையும் படிக்க வைங்க, எல்லாரையும் சமமா பாருங்க, பெண்களை ஒதுக்காதீங்க, அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பெண்களுக்காக, பெண்கள் படிப்புக்காக நான் வந்துட்டு குரல் கொடுப்பேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. கியூட் இணையதளத்தில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாண்டு 15 லட்சம் பேர் இத்தேர்வுகளுக்காக விண்ணப்பித்திருந்ததாகவும், இதில் 11 லட்சம் பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 321 நகரங்களிலும் 13 வெளிநாட்டு மையங்களிலும் இத்தேர்வுகள் நடைபெற்றதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கார்பன் மாசுகளால் நீர், நிலம் மற்றும் காற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பருவநிலை விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யவும் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2030 இந்நிறுவனங்கள் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி கட்டமைப்பில் முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய வேண்டும் என்றும் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கேட்டுக்கொண்டார். இளைய தலைமுறையினர் அரசியல் சாசன மற்றும் ஜனநாயக மாண்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் 20 முகாம்கள் நடத்தப்படும். இதில் 15 இருந்து 29 வயதிற்கு உட்பட்ட 150 இளைஞர்கள் பங்கு

0: பெறுவர். ஒவ்வொரு முகாமிலும் 6 வெளி மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இதில் பங்கு பெறுவர். வடகிழக்கு மாநில இளைஞர்கள் இம்முகாம்களில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்முகாம்களில் 50% பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது வந்தே மாதரம் முகாம் நாளை மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்குகிறது. இந்த முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் உதித் கம்போஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் மேக்சிம் ஷின்னை வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:15, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்வது பண்ணைச் செய்தி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிந்துவிடும். மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படும். ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கும். இதனால் அடுத்த மழை பெய்யும்போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கப்படும். விவசாய பெருமக்களே, தரிசு மற்றும் வறண்ட நிலத்திற்கேற்ற வேம்பின் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த மரமானது விதை மூலம் பயிர் செய்யப்படுகிறது. இதற்காக விதைகளை நன்றாக தண்ணீரில் ஊற வைத்து தாய்ப்பாத்தியில் விதைக்க வேண்டும். 6 மாத நாற்றுகள் நடுவதற்கு ஏற்றது. அவற்றை 3x3 மீட்டர் முதல் 5x5 மீட்டர் இடைவெளியில் 1x1 அடி குழியில் நட வேண்டும். வேம்பு நட்ட 6 அல்லது 7 ஆண்டுகளில் பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். மண் வளத்துக்கேற்ப வேம்பு 8 முதல் 100 ஆண்டுகள் வரை சீரான மகசூலை தரும். 8 வயதுக்கு மேற்பட்ட வேப்ப மரத்திலிருந்து சராசரியாக வருடத்திற்கு 350 கிலோ தழை பெறலாம். வேம்பின் தழைகளை பசுந்தழை உரமாக பயிர் சாகுபடியில் பயன்படுத்தலாம். இந்த மரங்களிலிருந்து சுமார் 12 டன் கொட்டையை பெறலாம். பருப்பில் 49% எண்ணெயும் தோலுடன் சேர்ந்த விதையில் 23% எண்ணெயும் கிடைக்கும். 3% வேப்பெண்ணெய் கரைசலை பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். விறகாக மரம் ஒன்றுக்கு 400 கிலோ கிடைக்கும். இதன் பருப்பை 5% கரைசலாக பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். நெல் பயிரிடும் விவசாயிகளை, நாற்றங்காலில் விதை விதைப்பதற்கு முன்பாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இதனால் விதை மூலம் பரவக்கூடிய நோய்க்கிருமிகளை பரவாமல் கட்டுக்குள் வைக்கலாம். 1 கிலோ நெல் விதைக்கு 10 கிராம் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் கலந்து விதைப்பதால் நெல் முளைப்புத்திறன் அதிகரிப்பதோடு மண்ணின் மூலம் பரவும் நோய்களான வேரழுகல், வாடல் நோய், நாற்றழுகல் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துவதோடு இலை வழியாக பரவும் நோய்களான குலை நோய், இலை உரை கருகல் நோய், இலைப்புள்ளி நோய் பாதிப்பு குறைந்து பயிர்களுக்கு நீண்ட கால பாதுகாப்பை வழங்கும். புங்கம் ஒரு நடுத்தரமான கிளை அமைப்பை கொண்ட மரமாகும். அவரை குடும்பத்தைச் சார்ந்த இந்த மரம் சுமார் 40 அடி உயரம் வரை வளரும். இவை எல்லா மண்வகைகளிலும் வறட்சியை தாங்கி நன்கு வளரும். அமிலம் மற்றும் கார மண்வகைகளிலும் நன்கு வளரும் தன்மை கொண்டவை. இவற்றை தரிசு நிலங்களிலும் பயன்படாத நிலங்களிலும் வரப்பு ஓரங்களிலும் வளர்க்கலாம். இலைகளில் சுமார் 3% தழைச்சத்தும் 0.3% மணிச்சத்தும் 1% சாம்பல் சத்தும் அடங்கியுள்ளன.

அதாவது இந்த மரத்தை தரிசு நிலங்களிலும் பயன்படாத நிலங்களிலும் வரப்பு ஓரங்களிலும் வளர்த்து பயன்பெறலாம். மேலும் இலைகளில் சுமார் 3% தழைச்சத்தும் 0.3% மணிச்சத்தும் 1% சாம்பல் சத்தும் அடங்கியுள்ளன. கூட்டு இலைகளை கொண்ட இவை எப்போதும் பசுமையாகவே காணப்படும். இவை பசுந்தழை உரத்திற்காகவும் ஆயுர்வேத மருந்தாகவும் பூச்சி கட்டுப்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மரத்திலிருந்து ஆண்டொன்றுக்கு சராசரியாக 100 முதல் 250 கிலோ இலை தழைகளை பெறலாம். நெற்பயிருக்கு சிறந்த பசுந்தழை உரமாகும். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.

0: செல்லமே செல்வமே. செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி.
1: முத்தழகு, வா வா வா புள்ள, நல்ல வேலை நீ வந்த. கொடு கொடு, அடுப்புல வானல வச்சு எண்ணெய் ஊத்தின பிறகுதான் தெரியுது கடுகு இல்லைன்னு. கொஞ்சம் இங்க இருப்புல, நான் போய் தாளிச்சு விட்டுட்டு வந்துடுறேன். நீ இப்படி இங்க உக்காரு.
2: சரிக்கா, நீங்க முடிச்சிட்டு வாங்க, நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். அப்படியே வரும்போது கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க.
1: அப்பாடா, ஒரு வழியா தாளிச்சு முடிச்சிட்டேன். இந்தா முத்தழகு, காபி குடி.
2: ஏங்கா, தண்ணி மட்டும் தானே கேட்டேன், எதுக்கு இப்ப காஃபிலாம்?
1: அட குடிப்புள்ள, இருக்கட்டும், நான் சொன்னதும் சட்டுன்னு போய் கடுகு வாங்கிட்டு வந்து கொடுத்த பாரு. பரவாயில்ல, குடிப்புள்ள.
2: சரிக்கா, குடுங்க.
1: நானும் ஒன்னு பெத்து வச்சிருக்கேன் பாரு. அடுப்பு கிட்ட நின்னு கத்திக்கிட்டு இருக்கேன், சத்த அந்த கடைக்கு போயிட்டு வாடா, கடுகு தீந்துடுச்சுன்னு. என்னன்னு கூட சட்டையே பண்ணல, அவன் பாட்டுக்கு உக்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்கான்.
2: அது இருக்கட்டும். ஏங்கா, தம்பிய எங்கேயாச்சும் வேலைக்கு அனுப்ப வேண்டியதுதானே? படிப்பை முடிச்சுட்டு எம்பிட்டு நாளுதான் வீட்லயே இருக்கும்.
1: நீ வேற முத்தழகு, சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. கேட்டாதானே, இதோ போகுது பாரு. பாத்தியா, அவனை திட்டுறானா? அதான் குலைச்சிட்டு போகுது. எப்ப பார்த்தாலும் இந்த நாய்க்குட்டி கூடயே சுத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் இவன் காலையே சுத்திக்கிட்டு இருக்கு.
2: ஓஹோ, தம்பிக்கு செல்ல பிராணிகள்னா ரொம்ப பிரியமோ?
1: ஆமாமா, ரொம்ப பிரியம் முத்தழகு.
2: அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு, அதையே ஒரு தொழிலா ஆரம்பிக்கலாமே.
1: என்ன முத்தழகு சொல்ற?
2: அக்கா, செல்ல பிராணிகளை பராமரிக்கிறதுலயே நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கு.
1: நீ சொல்றது ஒன்னும் புரியலையே முத்தழகு, கொஞ்சம் தெளிவா சொல்ல.
2: அக்கா, இப்ப ரேடியோல இது சம்பந்தமான நிகழ்ச்சி தான் ஒளிபரப்பாக போகுது, அதுல எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: ரேடியோவா? யாரு, என்ன விவரம்?
2: செல்ல பிராணிகளுக்கான சுகாதாரம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் என் பிரேமலதா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்போம்.
3: இந்தியாவில் செல்ல பிராணிகளுக்கான சுகாதார சந்தையானது தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகள், தடுப்பு பராமரிப்பு மற்றும் தேவைக்கேற்ப கால்நடை

மருத்துவ அணுகலை வழங்கும் புத்தொழில் நிறுவனங்களால் இன்று வேகமாக வளர்ந்து வருகின்றன. தொலைநிலை ஆலோசனை, வீட்டு சேவைகள் மற்றும் 24/7 அவசர பராமரிப்பு உள்ளிட்ட கலப்பின மாதிரிகளை வழங்கவும் எளிதில் அணுகக்கூடிய கால்நடை மருத்துவ சேவைகளின் பற்றாக்குறையை தீர்க்கவும் கவனம் செலுத்தலாம். இந்தியாவில் செல்ல பிராணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் சிறப்பு வசதிகள் வரலாற்று ரீதியாக குறைவாக உள்ள நிலையில் ஸ்டார்ட்அப் நிறுவனங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட கால்நடை மருத்துவ பராமரிப்பில் உள்ள இடைவெளியை வேகமாக நிரப்பி வருகின்றன. செல்லப்பிராணி சுகாதார தளங்கள் என்ன இருக்கிறது, கால்நடை பராமரிப்பில் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் என்ன என்பது பற்றி தற்போது கவனிக்கலாம். செல்லப்பிராணி சுகாதார தளங்கள், ஆன்லைன் கால்நடை மருத்துவ ஆலோசனை, டிஜிட்டல் செல்ல பிராணி மருந்தகம், தொலைவழி மருத்துவம், தடுப்பூசிகள், அறுவை சிகிச்சை, ஃபிசியோதெரபி போன்ற சேவைகள், 24/7 கலப்பின செல்ல பிராணி மருத்துவ சேவைகள் மற்றும் வீட்டிலேயே கால்நடை மருத்துவர் சேவை மற்றும் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனைகள் இணைந்து செயல்படுதல், வீட்டு கால்நடை மருத்துவ சேவைகளில் செல்லை பிராணிகளுக்கு அழகுபடுத்துதல், நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்தல் போன்ற தளங்களை நாம் செயல்படுத்தி வரலாம். செல்ல பிராணிகளுக்கு இயற்கை சூழல் அமைப்பு செயலாக்கம் தற்போது செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக கால்நடை நோயறிதல் தளத்தில் கால்நடை மூலக்கூறு உயிரியல் மற்றும் நோயியல் போன்ற சிறப்பு ஆய்வக சேவைகளையும் நாம் ஏற்படுத்தி தரலாம். செல்லப்பிராணிகளின் தொழில்நுட்ப தளத்தில் செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்களை கால்நடை மருத்துவரிடம் நாம் இணைக்கலாம். உடலுக்குள் ஊடுருவாத கருவிகளையும் ஒரு செயலியையும் உருவாக்கலாம். நாயின் முக்கிய உடல் அறிகுறிகளையும் ஒட்டுமொத்த நலனையும் கண்காணிக்கும் டிஜிட்டல் கருவிகள் உருவாக்கும் தொழிலை நாம் தற்போது ஏற்படுத்தி தரலாம். மேலும் பெட்ஷெஃப் உருவாக்கம் தற்போது அதிகமாக உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. தனி பயனாக்கப்பட்ட ஊட்டச்சத்தில் கவனம் செலுத்தி நாய்களுக்கு கால்நடை மருத்துவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உணவுகளை வழங்கும் தொழில் அதிகமாக தற்போது உருவாகி வருகிறது. மேலும் நாய்களுக்கான பகல் நேர காப்பகங்கள், அதாவது டே கேர் சென்டர்ஸ், கிரீச் போன்றவற்றை தமிழ்நாடு, குறிப்பாக சென்னையில் பல செல்ல பிராணிகளுக்கு பகல் நேர காப்பகங்கள் உதவி செய்து வருகின்றன. அவை நாய்களை பராமரித்தல், விளையாடுதல் மற்றும் உணவளித்தல் போன்ற சேவைகளை ஏற்படுத்தி தருகின்றன. இந்த சேவைகள் மூலம் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போமே ஆனால், அதில் காப்பீடு மற்றும் செல்ல பிராணிகளுக்கு பாதுகாப்பு, 24/7 ஆதரவு வழங்கப்பட்டு வருகின்றன. நாய்கள் ஓடி விளையாட இடம் மற்றும் படுக்கை வசதியும் அங்கு செய்து தரப்படுகின்றன. பகல் நேர காப்பகத்தில் நாய்களுக்கிடையே சிறந்த சமூக திறன்கள், கவலையை குறைத்தல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட நடத்தை மற்றும் நாய்களுடன் ஒட்டுமொத்த சீரான தொடர்பு, பொருத்தமான விளையாட்டு மற்றும் தகவல் தொடர்புகளை வலுப்படுத்த இந்த பகல் நேர காப்பகங்கள் செல்ல பிராணிகளுக்கு ஏற்படுத்தி தருகின்றன. 24/7 கால்நடை உதவி மையங்கள், நாய்கள் இல்லக்குழுவானது அவசரகால பராமரிப்பு, குடற்புழு நீக்கம், தடுப்பூசி மற்றும் புற ஒட்டுண்ணிகளை நீக்கம் செய்து வருகின்றன. தடுப்பூசி மையங்கள் மூலமாக நாய்களுக்கு, பூனைகளுக்கு தடுப்பூசிகளை சரியான கால நேரத்தில் அளிக்கவும் உதவி செய்கிறார்கள். தடுப்பு பராமரிப்பு மையம் அமைத்தல் மூலமாக தடுப்பூசிகள், ஒட்டுண்ணி கட்டுப்பாடு மற்றும் செல்ல பிராணிகளின் ஆரோக்கியமான வாழ்க்கையை உறுதிப்படுத்த ஊட்டச்சத்து உள்ளிட்ட தடுப்பு கவனிப்பையும் வலியுறுத்தி வருகின்றன. அடுத்தபடியாக நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்துவது எதற்கு, மைக்ரோசிப் என்றால் என்ன, அதனோட முக்கிய பயன்பாடுகளை பற்றி நாம் கவனிப்போம். மைக்ரோ

மைக்ரோசிப் உரிமம் மையம் அமைத்தலும் ஒரு தொழிலாகும். நாய் மைக்ரோசிப்பிங் என்பது தோலுக்கு அடியில் பொருத்தப்படும் அரிசி அளவுள்ள மின்னணு சிப்பை பயன்படுத்தி செல்லப்பிராணிகளை அடையாளம் காணும் ஒரு பாதுகாப்பான, நிரந்தரமான மற்றும் செலவு குறைந்த ஒரு முறையாகும். அதாவது, தொலைந்து போன செல்லப்பிராணிகளை மீண்டும் கண்டறிவதற்கான வாய்ப்பை இந்த மைக்ரோசிப் ஏற்படுத்தி தரும். திருட்டை தடுப்பதற்கும் உரிமையை நிலைநாட்டுவதற்கும் மற்றும் கழுத்துப்பட்டை போன்ற தொலைந்து போகாத ஒரு நிரந்தர அடையாளத்தை இந்த மைக்ரோசிப் வழங்கப்படுகிறது. செல்லப்பிராணிகளின் இந்த மைக்ரோசிப்பிங் தற்போது அதிவேகமாக கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் செல்லப்பிராணி உரிமையாளர்களுக்கு இது அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் நாம் தற்போது செல்லப்பிராணிகளுக்கு ஏற்படும் நோய்கள் பற்றி நோய் கண்டறியும் ஆய்வகங்களில் வந்து வேலையில்லாத இளைய சமுதாயத்துக்கு என்ன வேலை வாய்ப்புகள் உள்ளது என்பதனை பற்றி நாம் கவனிக்கலாம். செல்லப்பிராணிகளுக்கு ஏஜென்ட்டுகள் மூலமாக காப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. முதன்மையாக நாய்களுக்கு விபத்துக்கள், நோய்கள், அறுவை சிகிச்சைகள் மற்றும் மூன்றாம் தரப்பு பொறுப்பு ஆகியவற்றிற்கு காப்பீடு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த காப்பீட்டு திட்டமானது பொதுவாக 8 வாரங்கள் முதல் 8 லிருந்து 10 வயது வரையிலான செல்லப்பிராணிகளுக்கு பொருந்தும். மேலும் அறுவை சிகிச்சைகளுக்காக ரூபாய் 3 லட்சம் வரையிலான காப்பீட்டு திட்டங்களும் உள்ளன. காப்பீடு நிறுவனத்திலிருந்து நேரடியாகவோ அல்லது இணையதளம் வழியாகவோ நாம் அந்த காப்பீட்டு தொகையை பெறலாம். வெளி நோயாளிகள் பிரிவு அறுவை சிகிச்சை, விபத்து, மரணம் மற்றும் மருத்துவ செலவு, நோய் மற்றும் திருட்டு காரணமாக ஏற்படும் இழப்புக்கு எதிரான காப்பீடுகளும், கால்நடை மருத்துவ அறுவை சிகிச்சைக்கும் 3 மாதம் முதல் 10 வயது வரையிலாக 2 லட்சம் வரை காப்பீடு செய்யலாம். இதற்கு கால்நடைகளுக்கு என்ன தகுதி வேண்டும் என்று பார்ப்போமேயானால், பொதுவாக 8 வாரங்கள் முதல் 8 லிருந்து 10 ஆண்டுகள் வயது வரை மட்டுமே நாம் செல்லப்பிராணிகளுக்கு காப்பீடு செய்யலாம். கால்நடை மருத்துவரிடமிருந்து பெறப்பட்ட உடல்நல சான்றிதழ் மற்றும் செல்லப்பிராணியின் புகைப்படம் மற்றும் வயது சான்றிதழும் நாம் ஆவணங்களாக அந்த காப்பீட்டு நிறுவனத்திற்கு அளிக்கலாம். நுண்சிப் பொருத்துதல் அல்லது மூக்கில் கைரேகை பதித்தல் பெரும்பாலும் இந்த காப்பீட்டிற்கு அடையாளமாக கொடுக்கப்படுகின்றன. ஏன் செல்லப்பிராணிகளுக்கு நாம் காப்பீடு செய்ய வேண்டும்? அதாவது, அதிகப்படியான திடீரென்று எதிர்பாராத கால்நடை மருத்துவ செலவு ஏற்படும் போது இந்த காப்பீடு நமக்கு கை கொடுக்கும். கால்நடை மருத்துவ செலவுக்கு எதிரான நிதி பாதுகாப்பு நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். எதிர்பாராத அறுவை சிகிச்சைக்கு தகுந்த செலவுகளையும் நாம் இதிலிருந்து செய்து கொள்ளலாம். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்ட பிராணிகளுக்கும் நாம் இந்த காப்பீட்டு செலவை ஏற்படுத்தி கொள்ளலாம். வழக்கமாக பராமரிப்பு உள்ளடங்கிய செலவுகளுக்கும் இந்த காப்பீடு நமக்கு பயன்பாடாக உள்ளது. சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற ஆய்வுகளுக்கும் இந்த காப்பீடு நமக்கு உதவியாக இருக்கிறது. மேலும் மேம்பட்ட சுகாதார பாதுகாப்பு அணுகல் முறைகளுக்கும், அதாவது விருப்பு நலவாழ்வு, வழக்கமான பரிசோதனை, பல் சுத்தம், தடுப்பூசிகள் போடுவதற்கும் இந்த காப்பீடு நமக்கு உதவிகரமாக உள்ளது. இந்த காப்பீட்டிற்கான முக்கிய குறிப்பு என்ன என்று நாம் பார்ப்போமேயானால், முன்னரே இருக்கும் நோய்க்கு காப்பீடு வழங்கப்படுவதில்லை. இது தவிர வயதான நாய்களுக்கு அல்லது பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய இனங்களுக்கும் காப்பீடு கட்டணம் அதிகமாக உள்ளது. எனவே வேலையில்லாத இளைஞர்கள், பொது காப்பீட்டு பிரிவின் கீழ் செல்லப்பிராணிகள் காப்பீடுகளுக்காக காப்புரிமை முகவர்கள், மேலும் இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு ஆணையத்தில் அமைந்துள்ள அடிப்படை தகுதிகள், வீட்டில் உள்ளவர்கள், ஏஜென்ட்டுகள், விற்பனையாளர்கள் தகுதி உரிமம் பெறலாம் மற்றும் குறைந்தபட்சம் 10ஆம் அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போரும். நகர்ப்புற அல்லது கிராமப்புறங்களிலும் ஸ்மார்ட் போன், இன்டர்நெட், பான் மற்றும் ஆதாருடன் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் முழுமையாக பயிற்சி பெற்று நிறுவனம் சார்ந்த IC38 இன்சூரன்ஸ் தேர்வில் தேர்ச்சி அடைந்து குறிப்பிட்ட PSOP சான்றிதழ் தேர்ச்சி பெற வேண்டும். தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு காப்பீடு நிறுவனம் நியமன கடிதத்தையும் மற்றும் அவர்கள் பாலிசிகளை விற்கவும் உரிமை வழங்கப்படுகிறது. செல்லப்பிராணி காப்பீடு முகவர்களுக்கான நன்மைகள்

0: என்ன என்று பார்ப்போமே. ஆனால் அவர்கள் குறைந்த நுழைவு தடை அல்லது பூஜ்ய முதலீடு பூஜ்யமாக உள்ளது. உயர் சந்தையை சாத்தியம் அவர்களுக்கு ஏற்படுத்தி தரப்படுகிறது. தற்போது செல்லப்பிராணி தொழில் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் உயர் சந்தை சாத்தியமாகிறது. காப்பீடு முகவர்கள் விற்கப்படும் அல்லது புதுப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு பாலிசிகளிலும் நேரடி கமிஷன்கள் மூலம் முகவர்கள் முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேர வேலையாக இந்த காப்பீடு செய்து நெகிழ்வான வருவாயும் அவர்கள் ஈட்டுவதற்கு ஒரு ஏதுவாக இந்த நிறுவனங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. செல்லப்பிராணி விற்பனையாளர்கள் அதாவது பெட் வெண்டாஸ் அவர்களுடைய சேவை மற்றும் அவர்கள் பற்றி நாம் சிறிது காண்போம். செல்லப்பிராணி விற்பனையாளர்கள் வளர்ந்து வரும் ஒரு முக்கிய தொழிலாக தற்போது காணப்படுகிறது. அதாவது பெட் வெண்டாஸ் முன்பொரு காலத்தில் கிராமப்புறங்களில் பாதுகாப்பிற்காக மட்டுமே நாய்கள் மற்றும் பிற விலங்குகள் வளர்க்கப்பட்டன. ஆனால் இன்று நகர்ப்புறங்களில் செல்லப்பிராணிகள் குடும்ப உறுப்பினர்கள் போலவே கருதப்படுகின்றன. இன்றைய இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் மன அழுத்தத்தை குறைக்கவும் தனிமையை போக்குவதற்காகவும் செல்லப்பிராணிகள் வளர்க்க விரும்புகின்றன. இதனால் நாய் பூனை பறவைகள் அலங்கார மீன்கள் போன்றவற்றின் தேவை அதிகரித்து வருகின்றன. இதனால் செல்லப்பிராணி விற்பனை மற்றும் பராமரிப்பு தொடர்பான தொழில்கள் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகின்றன. செல்லப்பிராணிகளை விற்பனை செய்யவும் மற்றும் நிறுவனங்களை செல்லப்பிராணி விற்பனையாளர்கள் என்று நாம் அழைக்கிறோம். சிலர் நேரடி கடைகள் மூலமாகவும் அல்லது ஆன்லைன் தளங்கள் வழியாகவும் செல்லப்பிராணிகளை விற்பனை செய்து வருகின்றனர். செல்லப்பிராணி விற்பனையாளர்கள் பெட் வெண்டாஸ் வழங்கும் சேவைகள் என்ன என்று நாம் பார்ப்போமேயானால் அவர்கள் உயிரினங்கள் மற்றும் விற்கவில்லை, அதோடு தொடர்புடைய பல சேவைகளும் செய்து வருகிறார்கள். அதாவது செல்லப்பிராணிகளுக்கான உணவுகள் தயாரித்தல், அவர்களுக்கான தடுப்பூசி தகவல்கள் கொடுப்பதில், மருத்துவ ஆலோசனை, பராமரிப்பு உபகரணங்கள் கொடுப்பது, பயிற்சி சேவைகள் கொடுப்பது, செல்லப்பிராணிகளுக்காக குளியல் சேவைகள் போன்ற பல சேவைகளை அவர்கள் செய்து வருகின்றனர். ஒரு நல்ல செல்லப்பிராணி விற்பனையாளர்களின் பண்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அதாவது அவர்கள் உயிரினங்களின் ஆரோக்கியத்தை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் சட்டபூர்வமான அனுமதிகளுடன் அவர்கள் செயல்பட வேண்டும். விலங்குகளை மனிதாபிமானமாக நடத்த வேண்டும். வாடிக்கையாளர்களுக்கு சரியான தகவல் அவர்கள் வழங்க வேண்டும். தடுப்பூசிகள் மற்றும் மருத்துவ பதிவுகளை அவர்கள் செவனே பராமரிக்க வேண்டும். மேலும் இந்த செல்லப்பிராணி விற்பனையாளர்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன என்று நாம் பார்ப்போமே ஆனால் அவர்கள் விலங்கு நல அமைப்புகளின் கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். சட்ட விதிமுறைகளை அவர்கள் கண்டிப்பாக கையாள வேண்டும். நோய்கள் பரவுதலை அவர்கள் கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும். அதிக பராமரிப்பு செலவுகள் அவர்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மேலும் போலி விற்பனையாளர்களால் ஏற்படும் நம்பிக்கை இழப்பையும் அவர்கள் சரி செய்ய வேண்டும். எனவே செல்லப்பிராணி விற்பனை துறை இன்று வேகமாக வளர்ந்து வரும் ஒரு முக்கியமான வணிகத்துறை. மக்கள் வாழ்க்கையில் செல்லப்பிராணிகளின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதால் பெட் வெண்டாஸ்க்கு நல்ல வாய்ப்புகள் தற்போது உருவாகி உள்ளன. ஆனால் இந்த தொழிலை நாம் மனிதாபிமானத்தோடும் பொறுப்பு மற்றும் விலங்கு நலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டால் நீண்ட நாள் வளர்ச்சியாக இந்த தொழில் செழித்து வளரும் என்பதில் ஐயமில்லை. எனவே கால்நடைகளில் செல்லப்பிராணி வளர்ப்பு அதனை சார்ந்த உபத்தொழில்கள் வேகமாக வளர்ந்து வரும் சூழலில் இளைய சமுதாயம் தங்கள் கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு தொழில் செய்ய முனைந்து வருவாய் ஈட்டுவதற்கு முயற்சி செய்யலாம். திருவள்ளுவர் இளன் என்று தீயவை செய்யற்க இளன் ஆகி நாய் அன்ன நாய் ஓய்யவர் என்ற குறள் மூலம் நாய் தன்னை வளர்ப்பவர்க்கு இறுதி வரை விசுவாசமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்பேற்பட்ட நன்றியுள்ள செல்லப்பிராணி வளர்ப்பில் நிறைய தொழில் முனைவோருக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன என்று கூறி வேலையில்லாத இளைய சமுதாயம் பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: என்ன மருதாணி அக்கா,

0: செல்ல பிராணிகளுக்கான சுகாதாரம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் என் பிரேமலதா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
1: கேட்ட முத்தழகு, இப்பதான் புரியுது செல்ல பிராணிகள் தானு சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுலயும் நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குன்னு இப்பதான் தெரியுது.
0: மருத்துவ பராமரிப்புல தொழில் முனைவு வாய்ப்புகள் எம்பட்டு இருக்கு பாத்தீங்களா?
1: ஆமாமா, நானும் தான் கேட்டேனே.
0: என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம இருந்த உங்க பையனுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் ரொம்பவே உதவிகரமா இருக்கும்.
1: கண்டிப்பா முத்தழகு, இந்த விவரங்களை கேட்டா அவன் நிச்சயமா மாட்டேன்னு சொல்ல மாட்டான்.
0: அப்புறம் என்னக்கா, சீக்கிரமே தொழில் தொடங்குறதுக்கான வேலைகளை ஆரம்பிங்க.
1: ஆமா முத்தழகு, நல்ல நேரத்துக்கு வந்து இந்த தகவல்களை எங்களுக்கு கேட்க வச்ச ரொம்ப சந்தோஷம் புள்ள.
0: சரிக்கா, நேரமாகுது, அப்ப நான் புறப்படுறேன்.

0: வருவது வேளாண் செய்திகள்.
1: விதை தர மேம்பாட்டு தொழில்நுட்பங்கள். விதையே விவசாயத்தின் அடிப்படை ஆதாரம். தரமான விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் அதிக முளைப்பு திறன் மற்றும் பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க இயலும். வயல்வெளிகளில் விதைகளின் வீரியத்தை ஊக்குவித்து விதையின் முளைப்பு திறனை துரிதப்படுத்தவும், விதைகள் பூஞ்சான தாக்குதலுக்கு உட்படாமல் இருக்கவும்

0: பல்வேறு வகையான விதை நேர்த்தி முறைகள் கையாளப்படுகின்றன. விதை நேர்த்தியின் வகைகளாவன இரசாயன விதை நேர்த்தி, பூஞ்சானக்கொல்லி விதை நேர்த்தி, நுண்ணுயிர் விதை நேர்த்தி, சிறப்பு விதை நேர்த்தி. முதலாவதாக இரசாயன விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். பூச்சி மற்றும் பூஞ்சானக்கொல்லிகளை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்வதால் விதைகளை பூச்சி மற்றும் பூஞ்சான தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதுடன் அவற்றின் முளைப்புத்திறன் மற்றும் நாற்றுகளின் வீரியத்தை அதிகரிக்கலாம். அடுத்ததாக பூஞ்சானக்கொல்லி விதை நேர்த்தி. ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டாசிம் அல்லது 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி அல்லது 10 கிராம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கொண்டு விதை நேர்த்தி செய்து 24 மணி நேரம் கழித்து பின்னர் ரைசோபிய விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக நுண்ணுயிர் விதை நேர்த்தி. நுண்ணுயிர் விதை நேர்த்திக்கு ரைசோபியம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இதற்காக தேவைப்படும் பொருட்களாவன ரைசோபியம் 1 பாக்கெட் அதாவது 200 கிராம், பாஸ்போ பாக்டீரியா 1 பாக்கெட் 200 கிராம், அரிசி கஞ்சி 1 லிட்டர். முதலில் 1 லிட்டர் ஆரியா வடிகஞ்சியில் ரைசோபியத்தையும் பாஸ்போ பாக்டீரியாவையும் கொட்டி ஒரு குச்சியை கொண்டு நன்கு கிளற வேண்டும். விதைகளை சாக்குப்பையின் மேல் பரப்பி நுண்ணுயிர் கலவையை விதைகளின் மேல் தெளிக்க வேண்டும். நுண்ணுயிர் கலவை விதைகளின் மீது நன்கு படும்படி மேலும் கீழும் புரட்டி 15 முதல் 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்த வேண்டும். உலர்த்திய விதைகளை 24 மணி நேரத்திற்குள் விதைக்க பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக சிறப்பு விதை நேர்த்தி. விதைகளின் முளைப்புத்திறன் மற்றும் வீரியத்தை மேம்படுத்தும் விதை நேர்த்தி முறையே சிறப்பு விதை நேர்த்தியாகும். விதைகளை தேவையான நீர் அல்லது ரசாயன கரைசலில் ஊற வைத்து பின் பழைய ஈரப்பதத்திற்கு உலர்த்துவதால் வறட்சியை தாக்கும் தன்மை பெறுகின்றன. இது மானாவாரி விதைப்பிற்கு பரிந்துரைக்கப்படும் விதை நேர்த்தி முறையாகும். விதைகளை கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் நீரேற்றம் செய்து முளைப்புத்திறன் காரணிகளை முளைவேர் வரும் வரை துரிதப்படுத்துவது விதை ஊக்குவித்தல் ஆகும். ஊக்குவிக்கும் முறைகளாவன நீர் மூலம் ஊக்குவித்தல், உப்பு நீர் மூலம் ஊக்குவித்தல், ஆஸ்மாட்டிக் கரைசல் மூலம் ஊக்குவித்தல், ஈர மணல் மூலம் ஊக்குவித்தல். இந்த 3 முறைகளில் விதைகளை அதற்குரிய குறிப்பிட்ட அடர்த்தி உள்ள கரைசலில் குறிப்பிட்ட நேரம் வரை ஊற வைத்து மீண்டும் முன்பிருந்த ஈரப்பதம் வரும் வரை உலர்த்த வேண்டும். ஈர மணல் மூலம் ஊக்குவித்தல் முறையில் விதைகளை போதுமான ஈரம் தாங்கும் தன்மையுடைய ஈர மணலில் கலந்து துளையுடைய பிளாஸ்டிக் பையில் வைக்க வேண்டும். ஒருமித்த விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். விதையின் தரத்தை மேம்படுத்த பல்வேறு தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து நேர்த்தி செய்வதே ஒருமித்த விதை நேர்த்தி முறையாகும். விதைகளை தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ரசாயன பொருட்கள் கொண்டு விதையின் பருமனை அதிகரிக்கவும் தனிமைப்படுத்தவும் உருவகப்படுத்தவும் உதவும் ஒரு எளிய விதை நேர்த்தி முறையே விதை முலாம் பூசுதல் ஆகும். காய்கறி மற்றும் சிறுதானிய விதைகள் சிறியதாக இருப்பதால் இயந்திரங்களின் மூலம் விதைப்பது கடினமாகும். எனவே முலாம் பூசிய விதைகள் அளவில் பெரியதாகி குழித்தட்டு நாற்றங்காலில் விதைப்பிற்கு ஏதுவாகிறது. ஒவ்வொரு விதைக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெறுவதால் முளைத்த பின் செடிகள் வறட்சியை தாங்கி நன்கு வளர்வதுடன் அதிக எண்ணிக்கையில் தூர்கள் பிடித்து அதிக விளைச்சல் பெற ஏதுவாகிறது. விதை நேர்த்தியின் போது தேவையான முன்னெச்சரிக்கை பற்றி தெரிந்து கொள்வோம். புரதச்சத்து மிக்க பயிர் வகை விதைகளில் நீர் உறிஞ்சும் திறன் அதிகமாக இருப்பதால் விதை நேர்த்தியின் போது 3 மணி நேரத்திற்கு மேல் ஊற வைப்பதை தவிர்க்க வேண்டும். நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் உணவாக பயன்படுத்தக்கூடாது. நேர்த்தி செய்ய பயன்படுத்தும் ரசாயனங்களை அதிகமாக உபயோகிக்கும் போது விதைகளில் அதிக பாதிப்பு ஏற்படும். எனவே பரிந்துரைக்கப்பட்ட அளவு மட்டுமே உபயோகிக்க வேண்டும். இந்த விதை நேர்த்தி தொழில்நுட்பங்களை கடைபிடித்து விதைப்பதன் மூலம் விதைகளின் முளைப்புத்திறன் மற்றும் வீரியம் அதிகரிப்பதுடன் விதை வயலில் அதிக அளவில் பயிர் எண்ணிக்கையை பராமரித்து அதிக விளைச்சல் கிடைக்கப்பெற வழிவகை செய்கின்றன.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய மூன்று முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சினி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை தீர்மானிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும், நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல்னினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்கள் பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக் கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில்

0: சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக் கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது இடம்பெறுவது திரைகானம். முதலில் சின்ன கவுண்டர் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் P. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைக்கதையினை ஆவாரம் பூ படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: நேரம் 8:26:30 நொடி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்திய அலை 820 KHz வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் தேவர் மகன் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.
1: இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சா

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைக்கோணத்தில் அடுத்து அச்சம் என்பது மடமையடா படத்திற்காக சத்யபிரகாஷ் ஷாஷா திருப்பதி பாடியுள்ள பாடல்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தொடர்வது பெங்களூர் நாட்கள் படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் ஆனா கத்ரீனா, சாண்டி, கோபி சுந்தர்.

0: take on Uzbekistan in Houston, US. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னை IIT இயக்குனர் டாக்டர் வி காமகோட்டி பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை கேட்கலாம்.
4: நாட்டோட முன்னேற்றத்துல மகளிர் முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு அடிக்கடி பிரதமர் சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே அவங்க அதை சொல்லுவாங்க, வலியுறுத்துவாங்க. அப்படிப்பட்ட மகளிருக்காக வந்து நிறைய திட்டங்கள், குறிப்பா வந்து கல்வியில பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம், அவர்களுக்கு வந்து பாதுகாப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையோட அந்த இயக்கமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மகளிருக்காக செயல்படுத்திய திட்டங்கள் கல்வித்துறையில என்னென்ன நீங்க பாக்குறீங்க?
5: பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அது ஒரு ஸ்கீம், அதெல்லாம் ஸ்கூல் லெவல்ல இருக்கு. IIT பொறுத்தவரையில் நாங்க வந்து 20% ஃபீமேலாக நம்ம அட்மிட் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு சொல்லி விட்டோம்.
4: முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி சைடில் கேர்ள்ஸ் வரவே மாட்டாங்க, இப்போ ஈக்குவல் அமௌண்ட் வர ஈக்குவல்
5: வர. கடந்த ஒரு 4 மாசமாக கிட்டத்தட்ட ஒரு 15-20 தடவை ஃப்ளைட்டில் போயிருப்பேன். அந்த 15-20 தடவை நான் ஃப்ளைட்டில் போனட்டே கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 60% டைம் ஒரு ஃபீமேல் பைலட்டாக இருந்திருக்காங்க. படிக்கிறாங்க. இதை தவிர நம்ம வந்து சிலதெல்லாம் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இப்ப வந்து எங்களோட BS ஆன்லைன் டேட்டா சயின்ஸ்ல ஒரு சிங்கிள் கேர்ள் சைல்டு ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 5 லேக் பெற ஆனோம்னா நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அந்த குழந்தை வந்து படிக்கிறதுக்கு, அது ஒரு பண்ணுறோம். அதே மாதிரி விளையாட்டு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னா என்ன, காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக்கொள் பாப்பா, இந்த பாரதியார் பாட்டு நம்ம மனசுலேயே இருக்குது. காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டா, இன்னைக்கு நீங்கள் நல்லா பாடி CCRT-லயோ நம்ம ஆயுள் நாடுடைய கிரேஷனில் அந்த காம்படிஷனில் வின் பண்ணாலும் சரி, ஒரு BBI இப்போ 12வது குழந்தைகள்லாம் BBI வாங்குறது, BBIயே வாங்குற குழந்தைகள் இருக்குது, நல்லா பாடுற குழந்தைகள் இருக்குது, உழைச்சி பாடுறதே அது வந்து ஜெயும் படிச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி வாங்குற பசங்களுக்கு நாங்கள் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு கோர்ஸ்லையும் 2 சீட், ஒன்று ஜெண்டர் நியூட்ரல், இன்னொன்று லேடிஸ்க்கு. ஸோ அந்த உமன் என்கரேஜ்மெண்ட்டுக்காக சொல்கிறேன், அது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு நேஷனல் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கணும், பிரான்ஸோ சில்வரோ கோல்டோ, அதுக்கு ஒரு டீமுக்குன்னா ஒரு மார்க் இருக்குது, அது மாதிரி மார்க்கெலாம் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷனலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும், அதுலேயும் ஒரு ஒரு ஒரு கோர்ஸுக்கு 2-2, அது வந்து ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் கோர்ஸுக்கு 2-2 சீட், அதில் ஒன்று ஜெண்டர் நியூட்ரல், இன்னொன்று விமன். 18 கோர்ஸ் இருக்குன்னா ஒரு 36 சீட் இருக்குது, அதில் 18 உமனுக்கு இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் இருக்குது, ஃபேஸ்லையும் இருக்குது, ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ்லையும் இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு உந்துதல், மாலை முழுதும் விளையாட்டுன்னு பாரதியார் சொன்னதுக்கு விளையாட்டு. அதுலேயும் நாங்கள் உமனை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். அப்புறம் உமன் லீடிங் IIT மெட்ராஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுலேயும் நிறையா வி ஆர் என்கரேஜிங். இப்போ லீவு அது இல்லாமல் இப்போ அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவாக இருக்கட்டும், அதுக்கும் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ரூல்ஸ் இருக்குது, பெட்டர்னிட்டி லீவ் இருக்குது. ஸோ இது மாதிரியான சில உமனை என்கரேஜ் பண்ணி அவங்கள இன்னும் கொஞ்சம் ரிசர்ச்லேயும் சரி அகாடமிக்ஸ்லேயும் சரி ஒரு லீடர்ஷிப் ரோல்ஸ்லையும் கொண்டு வரதுக்கு நிறையா இப்போ எஃபர்ட்ஸ் நம்மளே எடுத்துட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரே ஒரு பெருமை என்னன்னா, வி ஆர் த ஃபர்ஸ்ட் IIT டு ஸ்டார்ட் அப்ராட் கேம்பஸ், ஜன்சிபாரில் ஆரம்பித்தோம்.
4: சூப்பர்.
5: அதில் ஃபர்ஸ்ட் எவர் IIT டு அப்பாயிண்ட் அ உமன் டைரக்டர்.
4: உயர்கல்வி பயிலக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னொன்னு வந்து இந்த ஸ்வயம் போர்ட்டல் இருக்கு இல்லையா சார், இதனுடைய பயன்பாடு பத்தி சொல்லுங்க.
5: அதாவது ஒரு காலத்துல என்னோட ப்ரொடியூசரோட ப்ரொடியூசர் ப்ரொஃபசர் அண்ணன் அப்ப மங்கள் சுந்தர்னு ஒரு ப்ரொஃபசர் இருந்தாங்க, அவங்களும் இதை யோசிச்சாங்க. அதாவது அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2-2.5 லட்சம் பேர் எழுதுறாங்க, ஒரு 400 பேர் அட்மிட் பண்ணுறோம் IIT மெட்ராஸில், மிச்ச வாழ்க்கை என்ன, இன்னைக்கு நல்லா படிக்கல சரி பரவாயில்ல, அதனால என்னது லூசிங் தட் குவாலிட்டி எஜுகேஷன். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் எங்களோட சாதாரண இதை எடுத்துப்போம், நோட்ஸு ஸ்லைடு ஸ்லைட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் சும்மா வெப்சைட்டில் போட்டு லெக்சர் பை லெக்சர் போட்டு படிக்கிறவா படிங்கோ யூஸ் பண்ணுறவா யூஸ் பண்ணுங்கிற மாதிரி இந்த IIT குவாலிட்டி எஜுகேஷனை சேர்க்க ஆரம்பித்தோம். அப்போ வந்து எங்களுக்கு என்னன்னா, வி ஆர் நாட் கெட்டிங் இனஃப் பேண்ட்வித்லாம் இல்லை அப்போல்லாம். அதுக்கப்புறம் நேஷனல் நாலேஜ் நெட்ஒர்க் வந்தது, அப்போ 1 GB/s நமக்கு லைன் கிடைக்க ஆரம்பிச்சு. அது மாதிரி நமக்கு லைன் கிடை

0: அப்புறம் நமக்கு வந்து நிறைய வீடியோ லெக்சர்ஸ் போட ஆரம்பிச்சோம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறது. அதுக்கப்புறம் கோவிட் வந்த போர் தான், இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காலேஜ் போக முடியல, ஒன்லி பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து இந்த என்பிடெல் ஸ்வயம் வந்தது. அதுக்கப்புறம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்த போது இந்த மாதிரி டிஜிட்டல் எஜுகேஷன் மல்டிபிள் மோட் ஆஃப் எஜுகேஷன் சொன்னதுனால அவ 40% ஆன்லைன் கோர்சஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஏஐசிடியும் சரி யூஜிசியும் சரி 40%. அதில் இப்போ நிறைய காலேஜஸ் இந்த ஆன்லைன் எஜுகேஷனில் இந்த என்பிடெல் கோர்ஸை எடுக்கோங்க, ஸ்வயம் கோர்சஸை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால இப்போ நிறைய இப்போ 1.4 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்வயம் கோர்சஸை எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து அதுக்கு வந்து லெக்சர்ஸ் இருக்குது, இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் இருக்குது, அப்புறம் டிஸ்கஷன் குரூப்ஸ் இருக்குது, அசைன்மெண்ட்டு அண்ட் ஃபைனல் எக்ஸாம் வந்து ப்ராக்டர்டு, வீட்டில் உட்காந்து எழுத முடியாது. நீங்கள் வந்து ஒரு சென்டரில் உட்காந்து எழுதணும், சென்டரில் உட்காந்து அதுக்கு மார்க் போடுவோம். ஸோ அது வந்து வெரி ரிகரஸ், அந்த எவாலுவேஷனுங்கிறது ரிகரஸ். அதனால நிறைய யூனிவர்சிட்டிஸ் அதில் வர கிரேடை அப்படியே மார்க் ஷீட்டில் போட்டு அந்த கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதனால ஒரு குவாலிட்டி எஜுகேஷன், ஐஐடி லெவல் குவாலிட்டி எஜுகேஷன், எஸ்பெஷலி இந்த காம்ப்ளெக்ஸ் எலெக்டிவ்ஸ், அதாவது ரொம்ப ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் எலெக்டிவ்ஸை நம்மளால் அவங்களுக்கு எடுத்துன்னு போக முடிஞ்சிது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ இண்டஸ்ட்ரீஸ் என்ன சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துரே, திருப்பியும் வந்து நான் இன்னும் 8 மாதம் அவனை ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. அந்த சமயத்தில் 20% ஆஃப் த கோர்சஸ் கேன் பி ஸ்கில் ஓரியன்ட் கோர்சஸ்ன்னு இன்னொரு இது சொன்னாங்க. அந்த 20% ஆஃப் த கோர்ஸ் கேன் பி ஸ்கில் ஓரியன்ட், 40% கேன் பி ஆன்லைன். இந்த ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரி கோர்ஸ் கொடுத்தா அதுக்கு கிரெடிட் நம்ம இதுவரையில் அசைன் பண்ண, சில பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் அசைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து கொடுக்கறது சிலபஸில் போட்டு அந்த இண்டஸ்ட்ரியே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு. ஏன்னா குழந்தைகளோடையும் அப்பா அம்மாவோட எதிர்பார்ப்பும் நல்ல வேலை கிடைக்கணுங்கிறது, படிக்கிறதுங்கிறது வேலை கிடைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கோல்ஸ், மறக்கக்கூடாது. அப்படி பண்ணுறதே நாங்கள் என்ன பண்ணுவோம், இண்டஸ்ட்ரி கோர்சஸுக்கு அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கலாம்னு சொல்லி அந்த பேப்பரையும் எடுத்துகிட்டு வந்து, இப்போ ஸ்வயம் ப்ளஸ் அப்படின்னு ஒன்றும் நம்ம மினிஸ்டர் பிரதான்ஜி தான் போன February 2024 அதை டெல்லியில் நம்ம இனாகிரேட் பண்ணோம். அதுவும் இப்போ நல்லா நடந்துட்டுருக்கு. அதில் இண்டஸ்ட்ரி லெவல் கோர்சஸும் நடக்கிறது. அதில் அப்புறம் நாங்கள் ஸ்கூல்லையும் ஏஐ ஃபார் ஃபிசிக்ஸ், ஏஐ ஃபார் கெமிஸ்ட்ரி, ஏஐ ஃபார் மேத்தமெட்டிக்ஸ், ஏஐ ஃபார் ஆல், அதெல்லாமல் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நிறையா லாஜிஸ்டிக்ஸ் கோர்சஸ்லாமல் அதில் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஜஸ்ட் நாட் டெக்னிக்கல் பட் ஆல்சோ அதர் ஆன்லைன் எஜுகேஷன். என்னெல்லாம் குட் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கோ, யாரெல்லாம் நமக்கு வந்து ஒரு சென்டரில் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி சீரியஸாக எவாலுவேட் பண்ணுறேன்னு சொல்கிறாலோ, அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து அதை க்ரெடிட்டபிள் கோர்ஸாக நம்ம கொடுக்குறோம். அதில் இண்டஸ்ட்ரி லெவல் ட்ரைனிங், ஸ்கில் லெவல் ட்ரைனிங் இருந்துருச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆசையில் தான் அந்த ஸ்வயம் ப்ளஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நல்லா போயின்ட்டுருக்கு. ஸோ இதுதான் விவேகானந்தர் சொன்னார் மாதிரி, இஃப் த புவர் கேன் நாட் அஃபோர்ட் எஜுகேஷன், எஜுகேஷன் மஸ்ட் ரீச் த புவர். ஸோ அந்த ஸ்வயம் ஸ்வயம் ப்ளஸ் வி ஆர் ட்ரைங் டு ரீச் இட் டு த புவர். இதையும் தாண்டி இன்னொன்று ஸ்வயம் பிரபான்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து டிவி சேனல் வழியாக நிறைய சேனல், ஏதோ 60-70 சேனல் இருக்கு அவங்களுக்கு. அது வழியாக பல லெக்சர்ஸ், பல டிசிப்ளின்ஸ், ஒரு சேனல் 1 போட்டால் சிவில் இன்ஜினியரிங், சேனல் 2 போட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது மாதிரி சில எல்லாம் பண்ணிட்டுருக்கோம்.
1: நிச்சயமா சார், ஸ்வயம் போர்ட்டல் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்றத வந்து சொன்னீங்க. நீங்க சொன்னது வந்து ரெண்டு விஷயத்த வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது, கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்மளுடைய பலத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு காரணமா இருந்தது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதை வந்து டெவலப் பண்ணதுனால மட்டும்தான் அந்த சுச்சுவேஷனை நம்ம வந்து ஈஸியா கடந்து வர முடிந்தது. அதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னொன்னு, ஸ்கில் டெவலப்மெண்ட்காக கொடுக்கக்கூடிய கோர்ஸ், அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: இது ரெண்டுமே அந்த டெவலப்மெண்ட், நேஷனல் நாலேஜ் நெட்ஒர்க் இம்பார்ட்டண்ட்டா. அப்புறம் ஒரு அளவுக்கு இப்போ வந்து நம்ம பாரத் நெட்டு ஒரு அளவு அந்த டைம்லேயே முடிச்சிருந்தாங்க. ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கும் கொண்டு போய் ஃபைபரை போய் விடுறது. குறிப்பாக பிஎஸ்என்எல் என்னன்னா, ரொம்ப ரூரல் ஏரியா நமக்கு பிஸ்னஸே இல்லாத இடத்துல அவன் வந்து லாஸில் வந்து நமக்காக செய்யறது பிஎஸ்என்எல் தான். பிஸ்னஸ் இல்லாத இடத்துல நம்ம மிச்ச ப்ரைவேட் ஃபில்லர்ஸ் போட மாட்டான். அது மாதிரி பிஎஸ்என்எல் நிறையா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருந்தது ஒரு அளவுக்கு. அவங்களோட ப்ராட்பேண்ட் இருந்தது. ஸோ இது மாதிரிலாம் வச்சிருந்து தான் நம்ம வந்து அந்த ஆன்லைன் எஜுகேஷன் எடுத்துன்னு போக முடிஞ்சது. அது போன அப்புறம் பீப்புள் காட் யூஸ் டு இட். அதனால எங்களுக்கு அடுத்தது இந்த பிஎஸ் 4 கோர்ஸ் லான்ச் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, கடக்கடன்னு முடிஞ்சது. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிளேஸ்மெண்ட் இம்பார்ட்டன்ட்டு. மற்ற இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இண்டஸ்ட்ரியை நீ செட் பண்ணுறேன்னா எதுக்கு வராங்க? இங்கே நல்ல மேன் பவர் கிடக்குங்கிறதுக்காக வராங்க. ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணுறது ஒரு விதம், ஒரு ஸ்டேட்டோட க்ரோத்துங்கிறது நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன். நம்ம வந்து இங்கே ஃபேக்ட்ரிஸை செட் பண்ணி அதனால வராது. பசங்களை நல்லா ஸ்கில்டாக ட்ரெயின் பண்ணி அவங்க உலகத்தில் எங்கே வேணால் போய் வேலை செய்யட்டும், பசங்க எங்கே வேணால் போய் வேலை செய்யட்டும், பட் அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸை நல்லா ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது அது நெக்ஸ்ட் பார்ட். ஐ திங்க் அதில் தான் ஸ்வயம் ப்ளஸ் இன்னைக்கு ஒரு நல்ல எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடையும் சேர்ந்து நிறையா பண்ணியிருக்கோம், நிறையா கவர்மெண்ட் காலேஜ்

0: சேஞ்சஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. நிச்சயமா அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்னு தான் என்னோட அபிப்பிராயம்.
1: நிச்சயமா சார், கல்வியை பெறக்கூடிய வகையில் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த வித்யாலட்சுமி ஸ்கீமை பார்க்கலாம், அதுக்கப்புறமா ஸ்கில் இண்டியா மிஷன் அதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்?
0: புவருக்கு வந்து யாருமே ஷுட் நாட் பி டினைடு எஜுகேஷன் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் மணி. குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடி சிஸ்டமில் ஜென்ரல் கேட்டகரி 40.5% தான் முழு ஃபீஸ் கட்டுறாங்க, சப்சிடைஸ் ஃபீஸ் நாங்கள் கிட்டத்தட்ட 3.5 times சப்சிடைஸ் பண்ணுறோம். பையன் எனக்கு ஒரு பையனுக்கு ஆவரேஜாக நாங்கள் வந்து 8-5 lakh rupees நம்மளோட செலவாகுது பர் இயர். அவங்களுக்கு 2 lakh தான் வாங்குகிறோம் பிடெக்கில் சொல்கிறோம். அப்புறம் அதுலேயே 1/3 தான் சில கிளாஸ் ஆஃப் பீப்புள் கட்டுறாங்க, சில பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 22.5% ஃப்ரீ, அந்த டியூஷன் ஃபீ கூட வாங்குறதில்ல. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா நமக்கு அந்த டெமோக்ரட்டைசேஷனுக்கு வந்து பணம் இல்லைங்கிற காரணத்துக்காக அவங்க வராமல் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து லோனை வாங்கு இதை வாங்குன்னு சொல்லி அவங்கள இன்னும் கொஞ்சம் நான் டிட்டர்மினிசம், அவையோ லோன் வாங்கிட்டோமே நம்ம கட்டாமல் போச்சா என்ன ஆகுங்கிற பயத்தோடு அவங்க படிக்கக்கூடாது. படிப்புங்கிறது ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். ஸோ இதுக்காக நிறையா எஃபர்ட்டு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசிக்கலி சோஷியலி நம்ம மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ்க்குலாம் நிறையாவே அந்த இது ரொம்ப உபயோகமாக இருக்குது, நிச்சயமாக அந்த ஃபெலோஷிப் பண்ணுது. அதையும் தாண்டி இப்போ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு ஒரு 10% சீட்ஸ் நம்ம கொடுக்குறோம், அவங்களும் 1/3 ஆஃப் த ஃபீஸ் கட்டினா போகிறோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பணம் இல்லை அப்படின்னு சொல்லி படிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடுச்சு இப்போ.
1: ஒவ்வொரு மாணவரும் ஒரு தொழில் முனைவோரா ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாமா சார்?
0: நிச்சயமா, ஏன்னா பேசிக் இல்லாம ஃபவுண்டேஷன் இல்லாம நம்ம பெரிய வீடு கட்ட முடியாது. ஏதோ ஒரு மாடி ரெண்டு மாடி ரெண்டாவது மாடி இருந்து விழுந்துடும். அதனால பேசிக்கா ஃபவுண்டேஷன் இல்லாம ஐடியாஸ் வராது, பேசிக்கா இன்ஜினியரிங் ஐடியா. ஸோ ஓரளவு ஃபவுண்டேஷன் எஜுகேஷன், அஃப்கோர்ஸ் சில பேருக்கு ஏதாவது திடீர்னு ஒரு ஐடியா வரலாம், பட் ஆனால் குட் குவாலிட்டி எஜுகேஷன் இருந்ததுனால தான் 2.5 lakh ஏதோ ஒரு 2 பேருக்கு வரலாம், 4 பேருக்கு வரலாம், 1000 பேருக்கு ஐடியா வரணும்னா குட் குவாலிட்டி எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் தான். நிறைய கோர்சஸ் நாங்களும் வந்து இந்த மாலவியா மிஷன் அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து ஹவு டு ஜெனரேட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் அது மாதிரிலாம் சொல்லலாம். லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி கொண்டு வரலாம், ஐடியாஸ்லேருந்து எப்படி டிசைன் பண்ணுறது, டிசைன்லேருந்து எப்படி பேட்டன்ட் பண்ணுறது, பேட்டன்ட்லேருந்து எப்படி ப்ரோட்டோடைப் பண்ணுறது, ப்ரோட்டோடைப்லேருந்து எப்படி ஸ்டார்ட் அப் போகிறது, ஸ்டார்ட் அப் எப்படி க்ரோ பண்ணுறது, இது மாதிரி இந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப் சீரீஸ் இதுக்கு மாதிரி நிறையா கோர்சஸும் நிறையா பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தேன்னா ஒரு 10% ஆகுது, 8-10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப்பில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு 5% ஆகுது COCX ஆகிடுறாங்க அவங்கவுங்க கம்பெனிஸ்க்கு. இப்போ 4வது வருஷமே கம்பெனி ஆரம்பித்து 3வது வருஷம் பர்சனங்களை ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்டர்ன்ஷிப்புக்கு. நடக்க ஆரம்பிச்சிருச்சு விளையாட்டா. இப்ப வந்து ஏத்தர் எனர்ஜி தருண் எல்லாம் வந்து ஐடில ஸ்கூட்டர் ஓட்டி இருந்தாங்க, அந்த இதுல முட்டாத ஜாக்கிரதையா போன சொல்லியிருந்தோம். இப்ப வந்து இன்னைக்கு பிக் ஏத்தர் எனர்ஜி டுடே IPO போய் தேர் இன் வெரி வெரி பிக் ஸ்பாட் டுடே, ஷேரே 1000 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு தேவ் கிரௌன். ஸோ அது விளையாட்டு வந்து நல்ல ஒரு உற்சாகமான ஒரு பெரிய ஒரு விளைவை நல்ல விளைவை கொடுக்கறது, விளையாட்ட ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து இப்ப பசங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்திருக்கு.
1: அதாவது எண்ணங்களை வந்து சிறந்த முறையில செயல் வடிவம் கொண்டு வர்றதுல இந்த தரமான கல்வி ரொம்ப உதவி இருக்கு.
0: தரமான கல்வியும் உதவி இருக்கு, தரமான கல்வி ஆலயங்களும் உதவி இருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸும் ரொம்ப முக்கியம்.
1: கடந்த 12 ஆண்டுகள்ல IIT வழங்கக்கூடிய படிப்புகள் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சார்? நிறைய படிப்புகள்
0: இப்ப நாங்க வந்து 60,000-62,000 ஆன் கேம்பஸ் அலுமினை இங்க படிச்சுட்டு போனவங்க இப்ப ஆல்ரெடி எங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 அலுமினை 5 வருஷத்துல ஆஃப் கேம்பஸ் வந்துட்டாங்க. அவங்களாம் நல்லா பண்றாங்க, அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அவங்களுக்கும் லைஃப் லாங் லேர்னிங் பண்றாங்க நிறைய. ஸோ நாங்கள் எங்கள் எஜுகேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்கோம், நிறையா பேருக்கு அதை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நாங்கள் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் ஆஃப் கேம்பஸ் கோர்சஸ்லாம் ரொம்ப டஃப், அதுலேயும் நல்ல குவாலிட்டி சிலபஸ் வேர்ல்ட் கிளாஸ் சிலபஸ் போட்டிருக்கோம். இந்த வேர்ல்டில் நான் தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும், எங்களை மீறி யாரும் இல்லை எங்கன்னு சொல்லலாம். நோபடி ஹஸ் எக்ஸல்ட் அஸ். அதாவது வேர்ல்டில் என்ன நீங்கள் பெரிய டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியோட சிலபஸ் எங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா எங்கள் சிலபஸ் வில் பி ஈக்குவலி காம்படிட்டிவ். ஸோ இது மாதிரி பல பேருக்கு இந்த குவாலிட்டி எஜுகேஷன் டிபிக்கலி இன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் ஏரியாஸ் லைக் டேட்டா சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேஸ் ஏரோநாட்டிக்ஸ் இது நம்ம போய் சேர்க்கறதுக்கு பெரிய எஃபர்ட் நாங்கள் எடுத்திருக்கோம். ஃபைன் ஆர்ட்ஸ் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் இப்போ ஒலிம்பியாட் பேஸ்ட் அட்மிஷன் நிறைய இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ் அதாவது 4 departments சேர்ந்து பண்ணுற கோர்சஸ் இது மாதிரி பலதை நம்ம வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி நிறைய நம்ம கொண்டு வந்திருக்கோம்.
2: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி நேயர்களே, இப்போது நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் நேரம்.
1: செயற்கைக்கோள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர் கே கலை எழி அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: சாட்டலைட்னா என்ன? சாட்டலைட் வார்த்தைக்கான பொருள் என்ன?
3: சேட்டலைட் அப்படிங்கறது பாக்குறதுக்கு முன்னாடி அதோடைய ஆரம்பம் சூரிய குடும்பத்துல இருந்து நம்ம வரலாங்க சார். சூரிய குடும்பம் அப்படிங்கிற ஒரு தியரியை ப்ரொபோஸ் பண்ணது நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் அப்படிங்கிற போலாந்தை சேர்ந்த ஒரு வானியலாளர். அவர் 1543 ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படிங்கிற ஒரு தியரியை ப்ரொபோஸ் பண்ணாரு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அது வரைக்கும் என்ன மத்தவங்க எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஜியோசென்ட்ரிக் மாடல்ல தான் நம்மளுடைய சிஸ்டம் வந்து இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பூமியை மையமா வச்சு மற்ற கோள்கள் பூமியை சுற்றுவதாக நினைச்சிட்டு இப்போ ஒரு ஒரு கோள்களுக்கும் புதன் வெள்ளியை தவிர மற்ற அத்தனை கோள்களுக்குமே துணை கோள்கள் ஒண்ணு இருக்கு. கோள்கள் அப்படிங்கறது வந்து ஒரு விண்மீனை சுற்றி வரணும், அது வந்து வடிவம் ஒழுங்கான வடிவமா இருக்கணும், ஈர்ப்பு விசையின் காரணமாக அதோட சுற்றுப்பாதையில எந்த ஒரு வேற பொருட்கள் வந்து இல்லாம அனுமதிக்காம அதை பாத்துக்கணும். இந்த 3 வரையறைக்குள்ள இருக்கிறது தான் கோள்கள். இது இந்த வரையறைக்குள்ள வராத மற்ற சில பொருட்களும் நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ஸ்ல இருக்கு. அதுல துணை கோள்கள்ன்றதும் ஒண்ணு. துணை கோள்கள்ன்றது பூமிக்கு நம்மளுடைய நிலா, அது மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் புதன் வெள்ளியை தவிர மற்ற கிரகங்களுக்கும் துணை கோள்கள் உண்டு. நம்ம சூரிய குடும்பத்துல ஜூபிட்டர் சாட்டர்ன் சனி அப்படிங்கிற சொல்ற இந்த 2 கோள்களுக்கு நிறைய துணை கோள்கள் இருக்கிறது. இப்ப துணை கோள் அப்படிங்கறது தான் நம்ம சேட்டலைட்ஸ் சொல்றோம். சேட்டலைட்ஸ்ல மொத்தம் 2 வகை இருக்கு. ஒன்னு இயற்கை துணை கோள், இன்னொன்னு செயற்கையா இப்ப மனிதர்களால உருவாக்கப்படுகிற துணை கோள். சேட்டலைட்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் வந்து ஒரு துணை பயணி அப்படிங்கறது தான் மீனிங். இந்த சேட்டலைட்ஸ் சொல்ல முதல் முதல்ல பயன்படுத்தினது ஜொஹான்ஸ் கெப்லர் அப்படிங்கிற ஒரு வானியலாளர். 1600 இவர் முதல் முதல்ல சேட்டலைட் அப்படின்ற வார்த்தையை ஜூபிட்டரோட நிலாக்களை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தினார். கலீலியோ அந்த நிலாக்களை மெடிசி நட்சத்திரங்கள் அப்படின்னு அழைச்சாங்க. ஆனா அந்த பெயரை விட கெப்லர் சொன்ன இந்த சேட்டலைட் அப்படிங்கிற பொருள் உள்ள வார்த்தை தான் அதிகமா பயனுள்ளதா இருக்கு.
2: மேடம், ஒரு சேட்டலைட்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு?
3: செயற்கை கோள்ல முக்கியமான பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4-5 சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அதோடைய பவர் சோர்ஸ், சக்தி அமைப்புன்னு சொல்லக்கூடியது. இது சோலார் பேனல்ஸா இருக்கும். இதுல சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை மின் ஆற்றலா மாத்தி யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த சக்தி அமைப்புல. 2 வந்து தரவு தொடர்பு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியில இருந்த தகவல்களை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ வந்து சேட்டலைட்ஸ் கமிச்சு சேட்டலைட்ஸ் கலெக்ட் பண்ற டேட்டாஸ் திரும்ப பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அது. 3 வெப்ப கட்டுப்பாட்டு அமைப்புன்னு ஒண்ணு இருக்கும். விண்வெளியில கடுமையா வெப்ப மாற்றங்கள் இருக்கும், அதை சமாளிக்க உதவக்கூடிய அமைப்பு இது சேட்டலைட்ஸ பாதுகாக்கிறதுக்கான அமைப்பு. 4 திசை மற்றும் நிலைப்பாதை அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. செயற்கைக்கோள் சரியான திசையில தான் இது இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்காக சில சென்சார்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த அமைப்பு கொண்டது இந்த 4 அமைப்பு. இதுக்கப்புறம் பேலோட் அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் ஒண்ணு இருக்கும். செயற்கைக்கோள் அத்தனையும் ஒரே பணிக்காக அனுப்பப்படுறது இல்ல, வேற வேற பணிகளுக்காக அனுப்பப்படும். அந்த பணிகளோட கருவிகளை இந்த பேலோட் அப்படின்ற இடத்துல எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா, சென்சார்கள் அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும். பவர் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்பு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சோலார் பேனல்ஸ் பேட்டரியும் இருக்கும், அதுல சோலார் பேனல்ஸ் இருக்கும். சூரியன்ல இருந்து கிடைக்கிற ஆற்றலை மின் ஆற்றலா மாற்றி அந்த சேட்டலைட் இயங்குவதற்காக உதவக்கூடிய சிஸ்டம். அதுக்கப்புறம் தரவுகள் கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு சேட்டலைட் ஆபரேஷன்ஸ் எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சில நேரங்கள்ல அந்த

0: சேட்டலைட் அதோட பாதையில இருந்து கொஞ்சம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கும் போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்காக சேட்டலைட்ஸ்க்கு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தேவைப்படும். அந்த மாதிரி சிஸ்டம்ஸும் இதுல இருக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹோல்டு பண்றதுக்காக ஒரு பிசிக்கல் பாடி ஒன்னு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். அது வந்து உள்ளார இருக்க காம்போனன்ஸ் அத்தனையும் பாதுகாக்கக்கூடியது.
1: மேடம், இப்ப நம்ம ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றோம்னா அது ஆகாயத்தை தாண்டி போன உடனே எப்படி ஒரே இடத்துல இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்காது? அது
0: சேட்டலைட்ஸ் வந்து அதோட பொசிஷன்ல எப்படி வைக்கிறோம் அப்படின்றத பாக்குறதுக்கு சேட்டலைட் லான்ச்சிங் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ராக்கெட்டை வந்து நம்ம மல்டி ஸ்டேஜஸ்ல நம்ம அதை வந்து வடிவமைச்சிருப்போம். அந்த ராக்கெட்டோட மல்டி ஸ்டேஜ்ல இந்த சேட்டலைட்ஸ் மவுண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ராக்கெட்ஸ் வந்து மூணு ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இங்க இருந்து வெர்டிக்கல் லிஃப்ட் ஆஃப்காக யூஸ் பண்ணக்கூடியது. இங்க பூமியில இருந்து இந்த சேட்டலைட்டை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அதை எடுத்துட்டு போகும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து சேட்டலைட்ஸ் அதோட பொசிஷன்ல எப்படி வைக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சேட்டலைட்டை லான்ச் பண்ற மெத்தட்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சேட்டலைட்டை வந்து ராக்கெட் மூலமா தான் நம்ம லான்ச் பண்ணுவோம். ராக்கெட்டுன்றது ஒரு மல்டி ஸ்டேஜ் டிசைன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அதோட இனிஷியல் த்ரஸ்ட்டுக்காக பூமியிலிருந்து அதை வந்து த்ரஸ்ட் கொடுத்து அப்லிஃப்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் ஆஃப் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் சேட்டலைட்டை எடுத்துட்டு போகும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து அந்த சேட்டலைட்டை டிட்டாச் பண்ணதுக்கப்புறம் இது இக்னைட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது இன்னும் ஹையர் ஆல்டிடியூடுக்கு சேட்டலைட்டை புஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஸ்டேஜ் தான் இந்த சேட்டலைட்டை ஒரு கரெக்டான அதோடைய ஸ்பேஸ் பொசிஷனில் ஆர்பிட்டில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் ராக்கெட் அந்த சேட்டலைட்டை கொண்டு போனதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட தொலைவு அடைஞ்சதுக்கப்புறம் சேட்டலைட் வந்து ராக்கெட்லேருந்து ரிலீஸ் பண்ணப்படும். அது எங்கே ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த இடத்த வந்து ஆர்பிட்டுன்னு சொல்லுவாங்க. சேட்டலைட்ஸ் வந்து ஒரு அதோடைய ஸ்பீடை ராக்கெட்லேருந்து எடுத்துக்கும். மொமெண்டம்னு சொல்லுவாங்க. அந்த ராக்கெட்டோட ஸ்பீட் வந்து சேட்டலைட்ஸ்க்கு மொமெண்டமாக கொடுக்கப்படும். இதுவும் ஏர்த்தோட கிராவிட்டி இது ரெண்டும் சேர்ந்து தான் சேட்டலைட்ஸை ஒரு ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணுறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த ஆர்பிட்டில் சேட்டலைட்ஸை வந்து பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த சேட்டலைட்டோட சோலார் பேனல்ஸை அதை அன்ஃபோல்டு பண்ணும், ஆண்டனாஸையும் அன்ஃபோல்டு பண்ணும். சோலார் பேனல்ஸை அதை அன்ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பூமியிலிருந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்து அந்த சேட்டலைட்டை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணப்படுது. இதை லான்ச் பண்ணுற வெஹிக்கிள் இரண்டு வகைப்படும். ஒன்று ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் RLV சொல்லுவாங்க, இன்னொன்று எக்ஸ்பேண்டபிள் லான்ச் வெஹிக்கிள் ELV சொல்லுவாங்க. இப்போ அந்த சேட்டலைட்ஸ் ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் மொமெண்டம் அப்படிங்கிற அந்த உந்து விசையும் கிராவிட்டி அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அதோட பிளேஸ்லேயே அதை பொசிஷன் பண்ணுறதுக்கு. சேட்டலைட்ஸ் அதோட பொசிஷனில் ஸ்டேபிளாக இருக்காது. பூமி எப்படி நகர்ந்துட்டுருக்கோ அதே மாதிரி சேட்டலைட்ஸ் பூமியை சுற்றி நகர்ந்துட்டுருக்கும். ராக்கெட்லேருந்து கிடைக்கக்கூடிய த்ரஸ்ட் அந்த ஃபோர்ஸுங்கிறது மொமெண்டமாக கன்வெர்ட் ஆகி சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். அது வந்து ஃபார்வர்ட் வெலாசிட்டியை கொடுக்கும். அது வந்து ராக்கெட்லேருந்து கிடைக்கக்கூடிய மொமெண்டம் சேட்டலைட்ஸ்க்கு ஃபார்வர்ட் வெலாசிட்டியை கொடுக்கும். அது பூமியிலிருந்து பூமியை சுற்றி வர்றதுக்காக அந்த சேட்டலைட்ஸை உபயோகப்படுத்திக்கும். அந்த மொமெண்டத்தை பூமியோட ஈர்ப்பு விசையின் காரணமாக சேட்டலைட்ஸ் பூமியை நோக்கி கீழே விழ தான் செய்யும். அதோடைய ஃபார்வர்ட் வெலாசிட்டியின் காரணமாக அது வந்து ட்ராவல் பண்ண முடிஞ்சனால ஒவ்வொரு தடவை அது கீழே விழும் போதும் பூமியோட கோள வடிவத்தின் காரணமாக அது மறுபடியும் அதோட கர்வ்ல போகிறனால ஆர்பிட்லேயே சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. பூமியை நோக்கி கீழே அதால வர முடியாது.
1: மேடம், இந்த சேட்டலைட்ஸோட வகைகள்லாம் என்ன?
0: சேட்டலைட்டோட வகைகளை அதோடைய பர்பஸ் பணி வச்சு வகைப்படுத்த முடியும். இன்னொன்று ஆர்பிட்ஸை வச்சு வகைப்படுத்த முடியும். முதல்ல சேட்டலைட்ஸோட வகைகள் பர்பஸை பேஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்ட்ரானமிக்கல் சேட்டலைட்ஸ் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்டார்ஸ் கேலக்சிஸ் இந்த மாதிரி வான் பொருட்களை பற்றி படிக்கிறதுக்காக அப்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எல்லாம் சொல்லலாம். ரெண்டாவது சயின்டிஃபிக் சேட்டலைட்ஸ் இது ஸ்பேஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி மைக்ரோ கிராவிட்டி அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடத்துறதுக்காக இந்த சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் ஆகுது சயின்டிஃபிக் சேட்டலைட்ஸ்ங்கிறது. தேர்ட் மிலிட்ரி சேட்டலைட்ஸ் சர்வைலன்ஸ்க்காகவும் செக்யூர்ட் கம்யூனிகேஷனுக்காகவும் டிஃபென்ஸ் ஏஜென்சினால இந்த சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணப்படுது. ஃபோர்த் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் இதில் நீ பூமி பரப்புல இருக்கக்கூடிய ஓஷன்ஸ் அட்மாஸ்பரிக் வெதர் கண்டிஷன் அப்புறம் அக்ரிகல்ச்சர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்படுது. ஃபிஃப்த் நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் GPS நம்ம சொல்லக்கூடிய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் வந்து இந்த நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சிக்ஸ்த் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் இது வந்து டிவி டிரான்ஸ்மிட் ரிசீவிங் இந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். இன்டர்நெட் போன் சிக்னல்ஸ் இதுக்காகவும் இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஆர்பிட்டை பொறுத்து இந்த சேட்டலைட்ஸோட வகைகள் பார்க்கலாம். லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ் இருக்கு.

0: மை மீடியம் எர்த் ஆர்பிட், ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட், சன் சர்க்குலரஸ் ஆர்பிட், போலார் ஆர்பிட் அப்படின்னு வகைப்படுத்தலாம் சேட்டலைட்ஸ் அதோட ஆர்பிட்டை பொறுத்து. இது எல்லாமே அந்த பூமியோட பரப்புல இருந்து அந்த ஹைட்டை வச்சு ஆல்டிடியூட்ஸை வச்சு இந்த ஆர்பிட்ஸை வகைப்படுத்திருக்கோம். லோ எர்த் ஆர்பிட் அப்படிங்கிறது 200-2000 கிலோமீட்டர் அபவ்ல இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னா இமேஜிங், புவியோட இமேஜஸை கலெக்ட் பண்ணுறதுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் யூஸ் பண்ணப்படுது. மீடியம் எர்த் ஆர்பிட்டுங்கிறது 2000 கிலோமீட்டர்லேருந்து 35,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அதோட ஆல்டிடியூட். இது நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் ஜிபிஎஸ் இதுக்காக யூஸ் பண்ணப்படுது. ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படிங்கிறது ஹை ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடியது, அபவ் 35,000 கிலோமீட்டருக்கு மேலே அது இருக்கும். அதோடைய உயரம் பூமியின் பரப்புலேருந்து அதோடைய உயரம் 35,000 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும். இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் வந்து பூமியோட ரொட்டேஷன் அதே வேகத்துல சுத்துற மாதிரி இது இருக்கறனால இது சுத்தக்கூடியது நமக்கு தெரியாது, இது ஸ்டேபிளா இருக்க மாதிரியே இருக்கும். அதனாலதான் இதோட பேர் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு இருக்கும். இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் தான் வெதர் கண்டிஷன்ஸ் நமக்கு சொல்றதுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் யூஸ் ஆகக்கூடியது. போலார் ஆர்பிட்ஸ் அப்படிங்கிறது எர்த்தோட நார்த் அண்ட் சவுத் போல் அதுல இருந்து ஃபுல்லா கவர் பண்ணக்கூடியது, ஹோல் குளோபையும் கவர் பண்ணக்கூடியது இந்த போலார் ஆர்பிட்ஸ். ஒவ்வொரு சேட்டலைட்டும் அதோட பணிகளுக்கு ஏற்ப அந்த ஆர்பிட்டோட பொசிஷன்ஸையும் தேர்ந்தெடுத்துக்கப்படும்.
1: மேடம், ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்னா என்ன?
0: ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டுங்கிறது நம்ம பூமியோட மத்திய ரேகை, பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஈக்வேட்டர், அதனுடைய பொசிஷனுக்கு கரெக்டா அபவ்ல இருக்கக்கூடியது, பூமியோட ஈக்வேட்டருக்கு மேல இருக்கக்கூடியது. இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டுங்கிறது 23 மணி நேரம் எடுத்துக்கும் ஒரு ரொட்டேஷனுக்கு. 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் ஒரு தடவை இந்த எர்த்தை சுத்தி வர்றதுக்கு. இதோடைய இந்த டைம் வந்து எக்ஸாக்டா எர்த்தோட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறனால இது மூவ் ஆகுறது நம்மள பார்க்க முடியாது. இது ஸ்டேஷனரியா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வெதர் மானிட்டரிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளைமேட் சேஞ்சிங் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் யூஸ் ஆகுது. இந்த ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் பூமியோட பொசிஷனுக்கு ரிலேட்டிவா இருக்கிறனால ஆண்டனாஸ் எதுவும் இதுக்கு தேவைப்படாது. அதோடைய பொசிஷனை ரீஓரியன்ட் பண்றதுக்கு ஆண்டனாஸ் எதுவும் அதுக்கு தேவைப்படாது. இது அதோட அட்வான்டேஜ். இது இதோட உயரம்ங்கிறது ஆல்டிடியூட் ரொம்ப அதிகமா இருக்கறனால இதால ஒரு ஹோல் கவரேஜும் கொடுக்க முடியும். டிஸ்அட்வான்டேஜும் இதோடைய ஆல்டிடியூட் தான். இது வந்து ஆல்டிடியூட் ரொம்ப ஹையா இருக்கறனால இதோடைய பாத் ரொம்ப லாங்கா இருக்கும், அதிகமான சுழற்சி தூரத்தை கொண்டிருக்கும். அதனால லோ எர்த் ஆர்பிட் அண்ட் மீடியம் எர்த் ஆர்பிட்டை கம்பேர் பண்ணும்போது ஈஸியா இதோடைய பாதையில இருந்து விலகக்கூடியதா இருக்கிறது.
1: மேடம், அதே மாதிரி போலார் சேட்டலைட் ஒன்று இருக்குல்ல, அப்படின்னா என்ன?
0: போலார் சேட்டலைட்ஸ்ன்றது பூமியோட வடக்கு தெற்கு துருவங்களை சுற்றி வரக்கூடியது. இது வடக்குல இருந்து தெற்கு முழுவதும் துருவங்களை சுத்தி வர்றதுனால இது என்டையர் குளோபையும் ஒரே தடவையில அதால அப்சர்வ் பண்ண முடியும். இந்த போலார் சேட்டலைட்ஸ் பெருங்கடல்கள், நிலப்பரப்பு, காடுகள், ஐஸ் ரீஜியன்ஸ் இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்படுது. முக்கியமா வெதர் மானிட்டரிங், புயல், கிளவுடோட கிளைமேட் சேஞ்சஸ் பேட்டர்ன்ஸ் இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு யூஸ் பண்றாங்க. காடுகள் அழிக்கப்படுறது இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். டீஃபாரஸ்ட்ரேஷன், அப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இதை நம்மளால பார்க்க முடியும். பொல்யூஷன்ஸை பார்க்க முடியும். சில நேரங்களில் இது டிஃபென்ஸ் ஏஜென்சிஸ்னால சர்வேலன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ்க்காகவும் பயன்படுத்தப்படுது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேலோட்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா சென்சார்ஸ், ரேடார்ஸ் அண்ட் கேமராஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த குளோபல் கவரேஜ்க்காக. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ஸ் எல்லாமே சேட்டலைட்ஸில் எல்லா சேட்டலைட்ஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ், தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம், ஆட்டிடியூட் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும்.
1: மேடம், லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் என்ன?
0: லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்டுங்கிறது பூமியின் பரப்பிலிருந்து, மேற்பரப்பிலிருந்து 160 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது. இதோடைய ஆல்டிடியூடுன்றது ரொம்ப குறைவாக இருக்குது ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டை கம்பேர் பண்ணும்போது. அதனால் இது ஈஸியாக பூமியை சுற்றி வரக்கூடியது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு கம்ப்ளீட் 1 ஆர்பிட் ரொட்டேஷனை இது பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஒரு ஃபாஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 16 தடவை பூமியை இது சுற்றி வரும். இதோடைய சுற்றி வரக்கூடிய வேகம்ங்கிறது 7.8 கிலோமீட்டர் பர் செகண்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹை ரெசல்யூஷன், பூமியிலேருந்து மிக அருகில் இருக்கிறனால ஹை ரெசல்யூஷன் இமேஜஸை கேப்சர் பண்ணுறதுக்கும் டீட்டெயில்டு இமேஜஸை பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. மேப்பிங்காகவும் சர்வைலன்ஸுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இது பூமியின் மேற்பரப்புக்கு கொஞ்சம் அருகில் இருக்கிறனால ஷார்ட்டர் சிக்னல் டிலே தான் இருக்கும். கம்யூனிகேஷன் ரியல் டைம் டேட்டா கலெக்ஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்டர்நெட் சர்வீஸ்க்கும் ஈஸியாக இருக்குது. ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் சர்வீஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பூமியின் அட்மாஸ்ஃபியருக்கு ரொம்ப அருகில் இருக்கிறனால அட்மாஸ்ஃபியர்

0: ட்ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் இதில் இருக்குது. இதோடைய ஆல்டிடியூட் அதனால் இது ஈஸியாக லூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் பூமிக்குள்ளேயே வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜும் இதில் இருக்குது. அதனால் இதோடைய லைஃப் டைம்ங்கிறது ரொம்ப ஷார்ட்டராக இருக்கும். முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய சேட்டிலைட்ஸ் மைக்ரோகிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. லோயர் எர்த் ஆர்பிட் சேட்டிலைட்ஸில் முக்கியமாக நம்ம பார்க்கறது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி அமைப்பு, விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு. இது 400 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல இருக்கு, பூமியின் பரப்புலேருந்து 400 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கு. இதை தவிர ஸ்டார் லிங்க் சேட்டிலைட்ஸ், இந்தியாவால் அனுப்பப்பட்ட கார்டோசாட் சீரீஸ், இது எல்லாமே இந்த லோயர் எர்த் ஆர்பிட் சேட்டிலைட்ஸ்.
1: மேடம், அதே மாதிரி மீடியம் எர்த் ஆர்பிட் சேட்டிலைட் என்ன?
0: மீடியம் எர்த் சேட்டிலைட் ஆர்பிட்ஸ் அப்படிங்கிறது 2000 கிலோமீட்டர்ல இருந்து 35000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய, பூமியின் மேற்பரப்புல இருந்து 2000 கிலோமீட்டர் முதல் 35000 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடியது மீடியம் எர்த் சேட்டலைட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லோ எர்த் ஆர்பிட் மற்றும் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு. இந்த மீடியம் எர்த் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் பூமியை சுற்றி வர கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளார ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை பண்ண முடியும். இந்த மீடியம் எர்த் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜிபிஎஸ்னு சொல்லக்கூடியது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், இதுக்கு மீடியம் எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ் ரொம்ப உபயோகமா இருக்கு. துல்லியமான டைமிங், இந்த மிலிட்ரி சிஸ்டம்ஸ்ல, பேங்கிங், டெலிகாம் இதிலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய டைமிங் சின்க்ரோனைசேஷனுக்கும் இந்த மீடியம் எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ் யூஸ் ஆகுது. இதோட பேலோட்ல என்னென்ன இருக்கும்னா நேவிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், இதை தவிர அட்டாமிக் கிளாக்ஸ் இருக்கும் ப்ரிசிஷன் டைமிங்காக. மற்ற காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேம், மற்ற சேட்டலைட்ஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும்.
1: மேடம், இப்போ நம்ம வீட்டில் ஒரு டிவி வந்து பயனெல்லாம் போச்சுன்னா உடனே கடையில் கொடுத்துரும், அவங்க அந்த பார்ட்ஸை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அதே மாதிரி கார் வந்து பயனெல்லாம் போச்சுன்னா நம்ம கடையில் திரும்ப கொடுத்துட்றோம், அவங்க வந்து அதை வந்து பார்ட்ஸை பிரிச்சுட்டு அதை மெல்ட் பண்ணுறாங்க, சில பார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, சில பார்ட்ஸ் விட்டுறாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு சேட்டலைட் வந்து பயனெல்லாம் போச்சுன்னா அது என்ன ஆகும்?
0: சில நேரங்களில் சேட்டலைட்ஸில் ஃபியூவல் எரிபொருள் தீர்ந்து போகக்கூடிய சுச்சுவேஷன் வரும், இல்லை சில நேரங்களில் அதோடைய ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகவும் சான்சஸ் இருக்குது, இல்லை சில நேரங்களில் அனுப்பப்பட்ட சேட்டலைட்ஸோட வேலையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த மிஷன் கம்ப்ளீஷன், அதனால் கூட அந்த சேட்டலைட்ஸை வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு வைக்கக்கூடிய சுச்சுவேஷனும் வரும். இப்போ இந்த மாதிரி சேட்டலைட்ஸை அதோடைய உபயோகத்திற்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல 2-3 வகைகள் இருக்குது. அது இருக்கக்கூடிய ஆர்பிட் பொசிஷன்ஸையும் அதுக்கிட்ட மீதி எவ்வளோ எரிபொருள் இருக்குது அப்படிங்கிறத வச்சும் அந்த சேட்டலைட்டை எப்படி டிஸ்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் இருக்கும். இப்போ அந்த சேட்டலைட்ஸ் 2000 கிலோமீட்டருக்குள்ளராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிமைனிங் ஃபியூவலை வச்சு அந்த சேட்டலைட்ஸை ஸ்லோ டவுன் பண்ணி எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு மறுபடியும் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது பூமியோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் காரணமாக அது எரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி நமக்கு பார்க்கும் போது தெரியும், அது எரிஞ்சிடறதுனால அந்த பார்ட்ஸ் எதுவும் நமக்கு நம்மளோட பூமிக்கு வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. சில நேரங்களில் அதோடைய வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபுல்லாக அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ண முடியாது, ஃப்ரிக்ஷன்னால அது ஃபுல்லாக பேர்ன் ஆகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸோட பார்ட்ஸை பசிபிக் ஓஷன் அந்த மாதிரி பெருங்கடல்களுக்கு கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் சிமெண்ட்ரின்னு ஒரு இடம் இருக்கு பசிபிக் ஓஷன்ல, சவுத் சைட்ல இருக்கும், அந்த இடங்கள்ல அதை விழ வச்சிருவாங்க, அப்படி டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே லோயர் ஆர்பிட் சேட்டலைட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கோம். ஹையர் ஆர்பிட் சேட்டலைட்ஸா இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் போன்ற ஹையர் ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸா இருந்தா நம்ம திரும்பவும் அதை பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு அதிகப்படியான ஃபியூயல் தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ பூமியின் மேற்பரப்புல இருந்து 300 கிலோமீட்டர் அபோவ்ல கிரேவியார்ட் ஆர்பிட்னே ஒன்று இருக்கு, அந்த ஆர்பிட்ல இந்த உபயோகம் இல்லாத சேட்டலைட்ஸ எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ அத உபயோகத்துல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். இந்த மாதிரி ஸ்பேஸ் ஜங்க்ஸ், டெட் சேட்டலைட்ஸ் ஸ்பேஸ் ஜங்க்னு சொல்லுவாங்க. இது தனியாக கொண்டு போகிறதுன்றது ரொம்ப முக்கியமானது, இல்லைன்னா ஆக்டிவ் சேட்டலைட்ஸோட பார்த்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
1: மேடம், இப்போ உலகத்துல எல்லா இடத்துலயுமே சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ ஸ்பேஸ்ல வந்து ஒரு சேட்டலைட் இடிச்சுக்காத?
0: விண்வெளியில மோதல்ன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்ட்ரக்டிவ், ஆனா அடிக்கடியும் நடக்காது. செயற்கைக்கோள்கள் மிக வேகமா சுற்றக்கூடியது, மணிக்கு 28000 கிலோமீட்டர் கூட சுற்றக்கூடியது, வேகத்துல சுற்றக்கூடியது. சிறிய துண்டுகள் ஏதாவது அது மேலே பட்டா கூட பெரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. 2009 இரிடியம் 33 மற்றும் காஸ்மாஸ் 2025 அப்படிங்கிற ரெண்டு சேட்டலைட்ஸ் மோதினதுனால 1000க்கும் மேற்பட்ட விண்வெளி கழிவுகள் உருவாச்சு. இந்த மாதிரி விண்வெளி கழிவுகள் உருவாகிறத கெஸ்லர் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி செயின் ஆஃப் கொலிஷன்ஸ் நடந்துச்சுன்னா ஸ்பேஸ் அன்யூசபிளா மாறிடும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நிறைய மெஷ்

0: ஃபிகர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் முதல் விஷயம் ஸ்பேஸ் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, விண்வெளி கண்காணிப்பு. உலகம் முழுவதும் உள்ள நிறுவனங்களில் 20,000-க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் ஏவப்பட்டிருக்கு. இதில் இந்த செயற்கைக்கோள்களில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேலோட்ஸ் இருக்கும், ரேடார்ஸ், தொலைநோக்கிகள் அந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு ஒவ்வொரு செயற்கைக்கோளோட இடம், வேகம், அதோட பாதை, இது மூணுமே எக்ஸாக்டா கணிக்கப்படும். அதனால மற்ற செயற்கைக்கோள்கள் அந்த இடத்துல அந்த நேரத்துல இருக்காம பாத்துக்க முடியும். செகண்ட் மெஷர் கொலிஷன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், மோதல் கணிப்பு. ரெண்டு செயற்கைக்கோள்கள் மிக அருகில் வரும்போது இது மோதலுக்கான சாத்தியக்கோள்கள் இருக்கா அப்படின்றது கணிக்கப்படுது. அப்படி அபாயம் இருந்துச்சுன்னா செயற்கைக்கோள்களை இயக்கும் குழுவுக்கு எச்சரிக்கை அனுப்பப்படுது. மூணாவது மெஷர் அவாய்டன்ஸ் மேன்யூர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில செயற்கைக்கோள்கள் பாதையில இன்னொரு செயற்கைக்கோள் வரும்போது அந்த செயற்கைக்கோள்ல இருக்கக்கூடிய ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் மூலமா அதோடைய ஆர்பிட்ல இருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் நம்மளால மாத்திக்க முடியும். சோ இதன் மூலமாவும் அந்த கிராஷை அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஐந்தாவது மெஷர் ப்ரீ லான்ச் கொலிஷன் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பிளேஸ்ல ஏற்கனவே அந்த பாதையில இருக்கக்கூடிய ஏதாவது வேற சேட்டலைட்ஸ் கூட அது மோதுமா அப்படின்றத கணிக்கிறது. இதுக்கு கொலிஷன் ஆன் லான்ச் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேட்டலைட்ஸ்ல பிளிங்கிங் லைசன்ஸ் பிளேட் மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. இந்த விண்வெளி பதிவெண் மூலமாகவும் சேட்டலைட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ட்ராக்ல இருந்து நம்ம அந்த கிராஷ்ல இருந்து தவிர்க்க முடியும்.
1: மேடம், இந்த கியூப் சாட்னா என்ன?
0: கியூப் சாட் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேட்டலைட்ஸோட வகைகள் திரும்பவும் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் வெயிட்ஸ், எடையை பொறுத்து சேட்டலைட்ஸை வகைப்படுத்த முடியும். ஹபிள் போன்ற அதிக எடை கூடிய சேட்டலைட்ஸும் இருக்கு. 180 கிலோகிராம்க்கு குறைவாக உள்ள சேட்டலைட்ஸை நம்ம ஸ்மால் சேட்டலைட்ஸ்னு வகைப்படுத்த முடியும். 100-180 கிலோகிராம்குள்ள இருக்கிற சேட்டலைட்ஸை மினி சேட்டலைட்ஸ் அப்படின்ற வகை கீழே கொண்டு வரும். 10-100 கிலோகிராம்குள்ள இருக்கிற சேட்டலைட்ஸ் மைக்ரோ சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. 1-10 கிலோகிராம்குள்ள இருக்கிறத நானோ சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம நீங்க குறிப்பிட்ட அந்த கியூப் சேட்டலைட்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 2 கிலோகிராம் இடையுள்ள சேட்டலைட்ஸ், அது நானோ சேட்டலைட்ஸ்க்கு கீழே வரக்கூடியது. கியூப் சேட்டலைட்ஸோட டைமென்ஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னா மேக்ஸிமம் 10x10x10 அப்படின்ற சென்டிமீட்டர்ஸ்குள்ளாராக இருக்கும். இதோடைய வெயிட் 2 கிலோகிராம்க்கும் குறைவாக தான் இருக்கும். மற்ற சேட்டலைட்ஸ் போலவே இதுக்கும் இதோடைய காம்பனன்ட்ஸும் சேமாக தான் இருக்கும். பவர் சிஸ்டம்ஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கும், ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், பவர் சிஸ்டம்ஸில் சோலார் பேனல்ஸ் இருக்கும் சூரிய ஆற்றலாம் மாற்றுறதுக்கு. அதை தவிர பேலோட்ஸில் சென்சார்ஸ் அண்ட் கேமராஸ் இதெல்லாம் இருக்கும். ஆல்டிடியூட் கண்ட்ரோல் சிஸ்டம் இதுலேயே இருக்கும். இதோடைய முக்கிய வேலை என்ன அப்படின்னா, இதை டைரெக்டாக இதுக்காக தனியாக ஒரு லான்ச் பண்ண மாட்டாங்க. மற்ற சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணும் போது இதை துணை லான்ச் மாதிரி அதை இதையும் சேர்த்து லான்ச் பண்ணுவாங்க. இல்லைன்னா விண்வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து இதை லான்ச் பண்ணுவாங்க. இதோடைய எடை மிக குறைவாக இருக்குது. இதோடைய காம்பனன்ட்ஸும் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறனால இது எஜுகேஷனல் பர்பஸில் இதை யூஸ் பண்ண முடியும். சேட்டலைட்ஸை மினியேச்சராக பில்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணி எஜுகேஷனல் சிஸ்டம்ஸில் கொண்டு வர முடியும். இதோடைய பயன்பாடு பூமி கண்காணிப்பு, பூமியில் இருக்கக்கூடிய நிலம், கடல், இதோடைய பூமியோடைய வானிலை இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. புதிய விண்வெளி கருவிகளை தொழில்நுட்ப சோதனைக்கு உட்படுத்துறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. சில கியூப்சாட்ஸ் ஆள் விண்வெளி பயணங்கள், மார்ஸ் போன்ற வேற பிளானட்ஸ்க்கு பயணம் பண்ணுறதுக்கும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணப்படுது.
1: மேடம், இந்த பாசிவ் சேட்டலைட்ஸ் என்ன?
0: பாசிவ் சேட்டலைட்ஸ்ங்கிறது தானாகவே எந்த ஒரு தகவலையும் அனுப்பாம பூமியிலேருந்து வரக்கூடிய ரேடியோ அலைகளை மட்டும் பிரதிபலிக்கக்கூடிய செயற்கைக்கோள். இதில் சிக்னல் ப்ராசஸிங்கிறது நடக்காது. ரிஃப்ளெக்ஷன், சிக்னல்ஸ் என்ன அனுப்பப்படுதோ அதை ரிஃப்ளெக்ட் மட்டும் பண்ணி திரும்ப அனுப்பும். இதுக்கு உதாரணம் எக்கோ 1 போன்ற சேட்டலைட்ஸ்.
1: மேடம், இந்த நியூட்டன்ஸ் கேனன் பால் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா கொஞ்சம்?
0: நியூட்டன்ஸ் கேனன் பால்ங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பிசிக்ஸ்ல. இது எதை பத்தி படிக்க உதவுதுன்னா, எப்படி இந்த ஆர்பிட்ஸ் ஒர்க் ஆகுது, ஏன் நிலா வந்து பூமியில விழலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை படிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. சார் ஐசக் நியூட்டன் ஒரு கெனான், ஒரு மலைக்கு, உயர்ந்த மலைக்கு மேல ஒரு கெனான்ல இருந்து ஒரு பால் விழறதா அவர் வந்து ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டா வச்சுக்கிறாரு. அப்படி விழுந்துச்சுன்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ரிசல்ட்டை அவரே எழுதுறாரு. இந்த ரிசல்ட் எதை பொறுத்து இருக்குன்னா, அந்த கெனான் பால் விழக்கூடிய ஸ்பீடை பொறுத்து. இன்கேஸ் அந்த கெனான் பால் ரொம்ப குறைவான, மிக குறைந்த வேகத்தில் விழுதுன்னா கண்டிப்பாக உடனே அந்த மலையிலேருந்து கீழே பூமிக்கு விழுந்துடும் டியூ டு கிராவிட்டி. இன்கேஸ் அதோட ஸ்பீடு கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குன்னா கீழே விழுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் அது ட்ராவல் பண்ணும், அதில் ட்ராவல் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் பூமிக்கு கிராவிட்டி காலமாக விழுந்துடும் கீழே. இன்கேஸ் ஆர்பிட்டல் ஸ்பீடில் அந்த பால், கெனான் பால் இருந்துச்சுன்னா கிராவிட்டி மூலமாக விழாமல் ஏர்த்தோட சேம் ரொட்டேஷன்ல அது வந்து ஏர்த்

0: ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். இது ஆர்பிட்குள்ளேயே ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். இன்கேஸ் ஆர்பிட்டல் ஸ்பீடை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அந்த வெலாசிட்டியில் இருந்துச்சுன்னா பூமியோட ஈர்ப்பு விசை விட்டுட்டு அது ஸ்பேஸ்க்கு போயிடும், திரும்ப கிராவிட்டி காரணமாக கீழே விழாது அந்த எஸ்கேப் வெலாசிட்டியில் இருக்கும்போது. இது ஒரு சார் ஐசக் நியூட்டனோட ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்பிட் சுற்றி ஒரு பூமியை சுத்தி ஆர்பிட்ல செயற்கைக்கோள் சுத்தி வருதுன்னா அது கீழே விழலன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒவ்வொரு தடவை கீழே விழும் போதும் பூமியோட அந்த வளைவு காரணமாக ஒவ்வொரு தடவையும் அது நிலப்பரப்பை மிஸ் பண்ணிடும். பூமியோட புவியீர்ப்பு விசை ஆக்ட் ஆகும், பிளஸ் அந்த ஆர்பிட்டிங்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்டோட ஃபார்வர்ட் மோஷனும் இருக்கிறனால அது பூமி வந்து ரீச் ஆக முடியல. இதே தான் நிலாக்கும். நிலா வந்து கான்ஸ்டண்டா புவியை நோக்கி அதோடைய புவியோட ஈர்ப்பு விசையின் காரணமாக கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவை அது வரும்போதும் ஏர்த்தோட கர்வ்ல வரனால அது கீப் ஆன் ஆர்பிட்டிங், அது சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கு. இது ஏன் இந்த நியூட்டன்ஸ் கெனான் பால் எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இது எதை சொல்லுதுன்னா, கிராவிட்டி அப்படிங்கிறது ஆப்பிள்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பிளானட்ஸ்க்கும் அதே தான். கிராவிட்டிங்கிறது ஒரு யூனிவர்சல் லா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நியூட்டன்ஸ் கெனான் பால் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது இருக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக சேட்டலைட்ஸ், பிளானட்ஸ் இது எல்லாமே ஆர்பிட்டில் சுற்றி வர்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ்க்கு, முக்கியமாக ராக்கெட் லான்ச்சிங் அண்ட் சேட்டலைட் லான்ச்சிங்க்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷனை நம்ம பார்க்குறோம்.
1: மேடம், உலகத்தோட முதல் சேட்டலைட் எது?
0: உலகத்தோட முதல் சேட்டலைட் 1957 அக்டோபர் 4வது நாள் சோவியத் யூனியன்னால் அனுப்பப்பட்ட ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற சேட்டலைட். இதோடைய டயாமீட்டர் 58 சென்டிமீட்டர் இருக்கும், வெயிட் 83.6 kg இருக்கும். இதில் 4 ஆண்டனாஸ் இருக்கும், ரேடியோ டிரான்ஸ்மிஷனுக்காக, சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்காக இருக்கும். இந்த ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற சேட்டலைட் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தி மற்றும் அயனோஸ்பியர் பற்றி தகவல்களை சேகரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டது. இந்த சேட்டலைட் பூமியை 96 நிமிடங்களுக்கு ஒரு முறை சுற்றியது. இதில் வந்து 20 மெகாஹெர்ட்ஸும் 40 மெகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ரேடியோ அலைகள் மூலமா சிக்னல்ஸ் அனுப்பப்பட்டது. 22 நாட்கள் வரை செயல்பட்டுச்சு. 1958 ஜனவரி 4 அன்னைக்கு மறுபடியும் பூமியோட வளிமண்டலத்தில் நுழைஞ்சு அட்மாஸ்பிரிக் ஃப்ரிக்ஷன் காரணமாக அது பர்ன் ஆயிடுச்சு. கிழக்கு கரையில் நிலையான வானிலை, குறைந்த காற்று மற்றும் லான்ச்க்கு ஏற்ற காலநிலை இருக்கிறனால இந்த கிழக்கு கரையை செயற்கைக்கோள் லான்ச் பண்ணுறதுக்கான சூட்டபுளான சைட்டாக பார்க்குறாங்க.
1: மேடம், இப்போ ஸ்பேஸில் எவ்வளோ சேட்டலைட்ஸ் இருக்கு?
0: 2025 ஆண்டு வரைக்கும் டோட்டல் சேட்டலைட்ஸ் இன் ஆர்பிட், ஆர்பிட்ல இப்போ இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸோட எண்ணிக்கை 14,904 சுமார். இதில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் 7,500 to 8,000 சேட்டலைட்ஸ் வரைக்கும் ஆக்டிவாக இருக்குது. இன்ஆக்டிவ் சேட்டலைட்ஸ் வந்து 6,900 கிட்ட இருக்குது. இது பூமியை சுற்றக்கூடிய சேட்டலைட்ஸை மட்டும் சொன்னோம். பூமி இல்லாமல் மூன் சன் அந்த மாதிரி இடங்களில் சுற்றக்கூடிய சேட்டலைட்ஸ் 111 கிட்டக்க இருக்குது. டோட்டலாக இதுவரைக்கும் ஏவப்பட்ட, ஸ்பேஸ்க்கு ஏவப்பட்ட சேட்டலைட்ஸ்னு பார்த்தோன்னா 20,985 கிட்டக்க இருக்குது.
2: இதுவரை செயற்கை கோள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர் கே கலை எழுளி அவர்கள், உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
1: இத்துடன் நிறைவு பெறுவது இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சி.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 தேதி ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்களே, இப்போது காற்றலையில் ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி. முதல் பாடல் விஐபி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் அனுபமா, கே கே.

மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் ஒலிக்கம் எடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ரோஜா மலரே படப்பாடல்.

நேரம் 10:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியில் 720 kHz வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி. அடுத்த பாடல் எஸ் என் சுரேந்தர் சித்ரா குரல்களில் ஒன்ஸ் மோர் படப்பாடல்.

அடுத்து ஒலிப்பது நேசம் படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 10:44:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி. ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் மின்சார கனவு படத்திலிருந்து.

இதுவரை காற்றோடு கலந்திட்ட இனிய கானங்கள் ஒலிக்க கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி. தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வேகம் கொண்ட, அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய புழுதி காற்று இன்று துவங்கி இம்மாதம் 27ஆம் தேதி வரை தென் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிமுனை பகுதிகளில் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதி மீனவர்கள் இந்த நாட்களில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்மையத்தில் பதிவாகிய அதிக அளவு வெப்பநிலை 38.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.1 டிகிரி செல்சியஸ். பதிவாகிய மழையின் அளவு 4

0: 2 மில்லிமீட்டர், காற்றின் ஈரப்பதம் 98%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிக அளவு வெப்பநிலை 38.4°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.8°C, காற்றின் ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 39°C குறைந்த அளவு வெப்பநிலை 29°C இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இனி நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவோர் க அம்சப்பிரியா அவர்கள், 6:15 வழிபாடு, 6:35 உடல்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். ஆறுகள் பூமியின் உயிர் நாடிகள் எழுதி வழங்கியவர் எம் ராஜலட்சுமி அவர்கள், தமிழமுதம் வழங்குவோர் இரா மோகன சுந்தரம் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 9வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரை கானம், 7:45 நகர்வலம், சாலை நெருக்கடி தவிர்ப்போம் பிரபுசங்கர் அவர்கள் எழுதிய செய்தி கோவை, காலை 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02 காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினம் குறித்த சிறப்புரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள், காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, இதில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள் உரை வழங்குவோர் யோக பயிற்றுநர் எம் சண்முகப்பிரியா அவர்கள், 9 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்களின் வயலின் இசை, தஞ்சாவூர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாவநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. இந்த நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் ஏ முத்துகிருஷ்ணன் அவர்கள் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நமோ ட்ரோன் சகோதரி திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி வாங்க பேசலாம், இணையதள வழிக்கல்வி தனியார் இணையதள வழிக்கல்வி நிறுவனர் மாலதி ராமச்சந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் குடல் நலத்தை காக்கலாம். நிறைவாக உங்களுக்காக ஆரோக்கிய உணவு, இதில் செய்முறை தகவல் வழங்குவோர் உணவு தயாரிப்பாளர் பி ஹேமா அவர்கள். நாளை பிற்பகல் 2:40 விளையாட்டு அரங்கம், யோகக்கலை பயிற்சியாளர் பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் 2வது பகுதி, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குவோர் ஐங்கரன் அவர்கள், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள், 7:30 உழவர் உலகத்தில் காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 7வது பகுதி, காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ர விஜயகுமார் அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசையில் வி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா, இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today said that in a changing global landscape, BRICS has a vital role in deepening security cooperation and addressing shared challenges from terrorism and cybersecurity to emerging technologies. Prime Minister Modi met national security advisors and senior security officials of BRICS countries, that is Brazil, Russia, India, China and South Africa